நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி இன்று சனிக்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது.

நாலொரு குரல். சிறைக்காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைக்காக்கும் காப்பே தலை. வாழ்க்கை துணைநலம் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும், அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காக்கும் காப்பே சிறந்தது.

நேரம் 6 மணி. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம் மாசில்லா உலகம் நம் கையில். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ வி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி. லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரைசை. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று மெலோடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 6 டெல்லி அஞ்சல். 12:02 துறை இசை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:02 துறை இசை. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். 4:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:35 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 செய்தி அறிக்கை. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையும் மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: நல்ல வழிகாட்டுதல் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றனர். அந்த ஆசிரியர் மிகவும் அறிவாளி. ஒரு நாள் அவர் மூன்று விதமான விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்தார். இவற்றை மூன்று நிலங்களில் விதையுங்கள் என்றார். ஒரு மாணவன் நல்ல நிலத்தில் விதைத்தான். மற்றொரு மாணவன் கற்கள் உள்ள நிலத்தில் விதைத்தான். மூன்றாவது மாணவன் நீர் இல்லாத இடத்தில் விதைத்தான். சில மாதங்கள் கழித்து ஆசிரியர் அவர்கள் செய்ததை பார்க்க சென்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதை அழகாக வளர்ந்தது. மற்ற இரண்டு விதைகளும் வளரவில்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், மனிதன் அறிவும் இதுபோல்தான். அறிவு வளர வேண்டுமெனில் நல்ல சூழலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை. அறிவு வளர நல்ல ஆசிரியரும் அவரது அறிவுரையும் அவசியம். திரிக்கடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. திரிக்கடுகம் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தமும் உள்ளது. மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்று பொருட்கள் சேர்ந்து மருந்தாக பயன்படுகின்றன. அவற்றை திரிக்கடுகம் என்று கூறுவர். அதேபோல் இந்த நூலில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக அமைகின்றன. அன்புடையோரோடு நட்பு, ஒழுக்கமுடன் வாழ்தல், இம்மூன்றும் மனிதனை உயர்த்தும். இந்த பாடல் மூன்று முக்கியமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. அறிவுடையோருடன் பழக வேண்டும். அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அறிவு என்பது கற்ற கல்வியால் மட்டும் வருவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பார்களே, அதுதான். எப்படி, எங்கு, எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒருவனின் அறிவு அறியப்படுகிறது. மேலும் ஒருவன் அறிவு உள்ளவன், அறிவில் சிறந்தவன் என்பதை அவன் ஒரு விஷயத்தை அணுகுவதன் மூலமே அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மெய்ஞான பயனையும் ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு. இதைத்தான் திரிக்கடுகமும் நமக்கு கூறுகிறது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான நெடுமான் அஞ்சி தான் பெற்ற அரிய ஆயுளை நீட்டிக்கும் அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு வழங்கினார். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தொண்டாற்றுவது முக்கியம் என கருதி தான் அழியா தன்மை பெறுவதை விட ஔவையார் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவர் அந்த கனியை ஔவையாருக்கு வழங்கினார். இந்த வரலாற்று நிகழ்வு அன்பு கொண்டவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே வாழ்வியல் கோட்பாடு. ஓர் அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இதை புறநானூறு சங்ககால அரசர்கள் வீரம் மற்றும் சமூக வாழ்வை பாடும் 400 புறப்பொருள் பாடல்களை கொண்டு வாழ்வியின் நீதியை நமக்கு உணர்த்துகிறது.

0: மேலும் இதில் மன்னனுக்கு முக்கியமானதாக கருதப்படுவதில் ஒன்று ஒழுக்கம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் திருக்கடுகம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நல்ல நண்பர்கள், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், இவை மனிதனை உயர்த்தும். தமிழ் இலக்கியம் கூறும் இந்த நெறிகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலைகேசி, இவையும் அறிவு, ஒழுக்கம், நல்ல பண்பு இவற்றையே குறிப்பிடுகிறது. நல்லாதனார் ஒவ்வொரு வெண்பாவிலும் மனிதனின் அறியாமையை போக்கி நல்ல வாழ்வுகளுக்கான நீதியை கூறுகிறார். வாழ்க்கையின் நீதி என்பது நேர்மை, நிலையாமை, அறநெறி மற்றும் தர்மத்தை பின்பற்றி நல்ல செயல்களை செய்வதாகும். கல்வி அறிவுடன் நற்பண்புகளை வளர்த்து அறவழியில் வாழ்வதே குறிக்கிறது. இது பிளாட்டோவின் கூற்றுப்படி சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தையும் சாணக்கிய நீதி, அதாவது வாழ்வில் வெற்றி பெற நற்பண்புகளை பின்பற்றுதல் வேண்டும். இதுவே திருக்குறள் மற்றும் திரிகடுகம் கூறும் வாழ்வின் உண்மை. வாய்மை, உண்மை, நேர்மை, இனிமை, இதுவே நல்ல அறிவு அறம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 6:15.

நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தோக்கமாக ஒலிக்கு கேட்கலாம் சித்ரா அவர்கள் பாடிய பாடல்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்தளிக்க கேட்கலாம் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது அவர்கள் பாடிய பாடல். நினைத்த நேரம் 6:25:34.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். எஸ் ஜானகி அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 19ஆம் நாள், சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: இந்த மாப்பழ வாழை இந்த முக்கனியும் டவுன்ல இருந்து ஏத்தின்னு வரதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிருப்பா. சரி, சைக்கிள்லயே வீடு போய் சேருவோம். அட, நம்ம ஊரு பெண்கள் புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு என்னமா பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க பாரு.
1: கத்துமுத்து, எப்பா கத்துமுத்து, ஒண்ணுதான்ப்பா.
0: அரு கத்துமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா தள்ள முடியாம தள்ளிட்டு வர? அது என்ன சைக்கிள்ல பலாப்பழம் கேரியர்ல?
0: ஆமா,
1: சைடுல ஒரு தாரு. என்ன ரஸ்தாலி வாழையா?
0: ரஸ்தாலி வாழா.
1: அப்புறம் முன்னாடி என்ன பெரிய பையா இருக்குது?
0: மாம்பழம்.
1: ஓஹோ, மாம்பழமா? என்ன மாம்பழம்?
0: இமாம் பஸ் மாம்பழம்பா.
1: ஓஹோ, நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, எங்க எதுக்காக வாங்கிட்டு வர?
0: ஒண்ணு இல்ல காத்தும்போத, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர், அதனால வாங்கி போறோம்.
1: ஓஹோ, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர்.
0: ஆமா, விசேஷம்.
1: ஓஹோ, அதை கொண்டாடுறதுக்கு நீ வாங்கிட்டு போற.
0: ஆமா ஆமா.
1: சரி, அது ஏன் ரஸ்தாலியா வாங்கிட்டு போற?
0: என் பொஞ்சாதையா தான் வாங்கினு சொன்னா. காதுமுத்தா, ரஸ்தாலி தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லா தெம்பு கொடுக்கும், நல்லா பார்க்கறதுக்கு திரட்சியாக குண்டு குண்டாக இருக்கும்பா.
1: சரிப்பா கருத்தமுத்து, எவ்வளவோ வாழை நீ சாகுபடி பண்ணுற.
0: ஆமாம்,
1: பூவன் பண்ணுற, மொந்தம் பண்ணுற, ஏலக்கி பண்ணுற, எல்லாம் பண்ணுற.
0: ஆமாம்,
1: ஆனால் நீ ரஸ்தாலியை பண்ணுறதே இல்லையப்பா.
0: ஆமாம் காதுமுத்து, இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் ரஸ்தாலி சாகுபடி பண்ணதே இல்லை.
1: ஏப்பா, வண்டல் கலந்த களிமண் நிலம் இருக்குல்ல?
0: ஆமா. ஓ, அதான்ப்பா என் நிலம்.
1: எப்பா, இந்த வண்டல் கலந்த களிமண்ல ரஸ்தாலி சாகுபடி அருமையா பண்ணலாம்ப்பா.
0: அப்படிங்கிற? அப்ப என் மண்ணுக்கு ஏத்த வாழை சாகுபடி ரஸ்தாலிங்கிற?
1: ஆமாம்ப்பா, நீ இன்னும் காலமும் சரியா செய்யாம விட்ட.
0: ஆமா ஆமா.
1: இன்னொன்னு சொல்றேன் கேளு. பட்டம்னு பத்தனு வச்சுக்க, ஐப்பசி, கார்த்திகை, மாசி, அப்புறம் வைகாசி பட்டம், இதெல்லாம் ஏத்த பட்டம்ப்பா.
0: ஓஹோ,
1: சாகுபடி செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு போடுப்பா ஒரு மூணு தடவை.
0: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த, நீ எவ்வளவு ஏரியால பண்ணலான் இருக்க?
0: ஒரு ஏக்கர்ல பண்ணலான் இருக்கான்.
1: சரிப்பா சரிப்பா, நீ மூணு தடவை நல்லா உழவு ஓட்டிட்டு,
0: சரி,
1: மூணாவது உழவு இருக்குல்ல?
0: ஆமா.
1: அப்ப ஒரு ஆறு டன்னு தொழு வரும்.
0: சரி,
1: அதை பரவலா வயல் முழுக்க நல்லா செதறி விட்டுட்டு அதுல அந்த கடைசி உழவை உழுத நல்லா மண்ணுக்குள்ளார எல்லா உரமும் போற மாதிரி பாத்துக்க.
0: சரி சரி.
1: அப்புறம் வரிசைக்கு வரிசை ஆறு அடி, கண்ணுக்கு கண்ணு ஆறு அடி, இந்த இடைவெளியில ஒரு அரை அடி ஆழத்துல குழி எடுத்தா போதும்.
0: ஓஹோ, சரி சரி.
1: நடவுக்காக இந்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற விதை கிழங்கு இருக்குல்ல?
0: ஆமா.
1: அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு.
0: சரி,
1: 1.5 கிலோல இருந்து 2 கிலோ இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
0: ஓஹோ, ஒவ்வொரு வாழைக்கண்ணுமா?
1: ஆமாப்பா. அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமான அந்த விதை கிழங்க எடுத்து தான் நம்ம பயிர் செய்யணும்.
0: சரி,
1: 200 லிட்டர் தண்ணீர்ல 2 லிட்டர் சூடோமோனஸ் திரவம், அப்புறம் 200 கிராம் சுண்ணாம்பு தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம்ல.
0: ஆமா.
1: இதுல அந்த விதை கிழங்குலாம் வச்சிருந்தோமா, அதை எடுத்து அப்படியே முக்கி ஒரு 10 நிமிஷம் நிழல்ல அப்படியே உலர்த்தி, அதுக்கு பிறகுதான்ப்பா நம்ம நடவு செய்யணும்.
0: ஓஹோ, எதுக்காக காத்தமுத்த?
1: எப்பா, வேரழுகள், அப்புறம் நூற்புழு தாக்குதல், இதெல்லாம் விதை கிழங்கு மூலியமா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: சரி,
1: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம்.
0: ஆமா.
1: எப்படியே இந்த சூடோமோனஸ் திரவம், இந்த சுண்ணாம்பு தூள் கரைசல், இத தண்ணியில கலந்து நம்ம விதை கிழங்க முக்கி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நிழல்ல வச்சு விதை நேர்த்தி பண்ணிட்டோம்ல. இப்ப இந்த மாதிரி தாக்குதல் இருக்காது. விதை கிழங்கு நட்ட ஒரு வாரத்துக்குள்ளார இந்த குழிக்குள்ள காற்று புகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிழங்க சுத்தி நல்லா இறுக்கமா மண் அணைச்சு நல்லா காலால் நல்லா மிதிச்சு விட்டுணும்.
0: சரி சரி சரி.
1: காத்து அதிகமா உள்ள போக கூடாது. சரியா? இதுல கவனமா இருந்திருப்பா.
0: சரி.
1: மண்ணோட ஈரத்தை பொறுத்து நாம தண்ணி பாய்ச்சணும்.
0: காதமுத, நான் தண்ணி பாசும் போது வாய்க்கால பாசலாமா இல்ல குழிக்கு குழி மொண்டு ஊத்தலாமா?
1: எப்பா, வாய்க்கா பாசனம்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, தண்ணி வந்து அதிகமா தேங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா பூஞ்சான நோய் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா நீ இப்ப செடிக்கு செடி தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்க, உனக்கே தெரியும் அதிகமா ஊத்த மாட்டா, பார்த்து ஊத்துவ. அதனால இந்த வாய்க்கா மூலியமா பாசுறோம்னா மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதிகமா தண்ணி தேங்கி நிக்க விடக்கூடாது. ஒரு 25-30 நாள்ல குருத்து தெரியும், 40-45 நாள்ல இலை வர ஆரம்பிச்சிடும்.
0: சரி,
1: 3வது மாதத்துல 10 நாளைக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்த கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்.
0: கதமுத்த, ஜீவாமிர்தம் வீட்டுல இருக்குப்பா, அது என்ன செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம்?
1: ஒண்ணு இல்லப்பா, 200 லிட்டரு ஜீவாமிர்தம், அது கூட 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, இத கலந்து ஊற வச்சு 2 நாள் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம் கரைசல் தயாராயிடும்பா. அதை தான் நம்ம பயன்படுத்தணும்.
0: சரி சரி.
1: இது இல்லாம 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல 150 மில்லி ஈஎம் கரைசல், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக, நுண்ணூட்ட சத்துக்காக அதை வந்து நம்ம கொடுத்து முட்டை அணைச்சி விடணும். அதுக்கு பிறகு தேவையை பொறுத்து களை எடுத்துக்கணும். 8வது மாதம் குளத்தல்ல ஆரம்பிச்சிடும் வச்சுக்க.
0: 8 மாசம் ஆயிடுதா?
1: ஆமாப்பா, 8 மாசத்துக்கு அப்புறம் தான் குளத்தல்ல ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல மண் அணைக்கணும். 10வது மாசத்துக்கு அப்புறம் நமக்கு அறுவடைக்கு தயாராயிடும்பா.
0: ஒரு குளம் விடுறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுதுப்பா.
1: ஆமாப்பா, நமக்கு அறுவடைனா 10 மாசத்துக்கு அப்புறம் தான்ப்பா.
0: சரி சரி.
1: அருமையா உன் மண்ணுல விளையும், நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
0: சரி சரி.
1: முறையா செஞ்சீன்னா நல்ல லாபம் கொடுக்கும்பா இந்த ரஸ்தாலி.
0: பரவாயில்லையா
1: கர்த்தமுத்த, இந்த வாழை குளை தள்ளுற நேரத்துல கண்டு துளைப்பான் வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் குளநோய் வர வாய்ப்பு இருக்கு.
0: ஐயோ,
1: இதுக்கெல்லாம் இயற்கையான அந்த நம்ம விவசாயத்துல பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். வேப்பங்கோட்டை கரைசலை பயன்படுத்தலாம். இது போக ட்ரைகோடர்மா விருடி கரைசல், அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வருமானத்தை ஈட்டலாம்பா.
0: பரவாயில்ல காதமுத்த, என்னுடைய நிலத்துல இது வரைக்கும் நான் ரஸ்தாலி சாகுபடியே பண்ணலப்பா. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லிக்கிற, ரொம்ப நன்றிப்பா உனக்கு.
1: சரிப்பா சரிப்பா, நீ வேற மச்சினிச்சுக்கு மஞ்சள் நீருக்காக போயிட்டு இருக்க, நான் இன்னும் உன்கிட்ட பேச வரும்ல, நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு போயிட்டாப்பா.
0: ஆமா ஆமா காது முத்தையா, என் பொஞ்சாதைய டவுனுக்கு போனாலும் இன்னும் காணணும்னு தேடுவா, நான் கிளம்புறேன்.
1: சரிப்பா சரிப்பா போயிட்டாப்பா.
0: ஆ சரி சரி, நீ பார்த்து போயாப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இன்று ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேர்களே, இன்று காலை 6:55 சூழல் அறிவோம். மாசில்லா உலகம் நம் கையில். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.
1: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
2: இது கேள்வி.
3: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
2: சாலை
1: விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.
0: நேர்களே, சனிக்கிழமைகளில் மற்றும் காலை 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏவி எலிசபெத் அவர்கள். கேட்க மறவாதீர்கள் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவையில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,300 மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கும். இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1,000 MW உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக

0: திமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் கால தாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ்

0: உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10 நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும், மாலை 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 6:55 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது, சூழல் அறிவோம். மாசெல்லா உலகம் நம் கையில். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: அன்பு என்கிற சிறுவன் அந்த வீட்டின் செல்லப்பிள்ளை. ஒரு நாள் மாலை அவன் மிட்டாய் சாப்பிட்டுவிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசினான். இதை கவனித்த அவனது பாட்டி பொன்னம்மா அவனை அருகில் அழைத்து, அன்பு, நீ வெளியே வீசினிய, அந்த கவர் எங்கே போகும்னு தெரியுமா என்று கேட்டார். அன்பு அலட்சியமாக, காத்துல எங்கேயாவது போயிருக்கும் பாட்டி, இல்லைனா குப்பை வண்டி வந்து அள்ளிட்டு போயிடும் என்று சொன்னதும் பாட்டி மெல்ல சிரித்துவிட்டு அவனை வீட்டு தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கே 2 குழிகள் இருந்தன. ஒன்றில் காய்ந்த இலைகள், காய்கறி தோள்கள் இருந்தன. இன்னொன்றில் பிளாஸ்டிக் கவர்கள், உடைந்த பொம்மைகள் இருந்தன. அன்பு, இந்த முதல் குழியை பார் என்றார் பாட்டி. அதில் இருந்த காய்கறி தோள்கள் கருப்பாக மாறி மண்ணோடு மண்ணாக மக்கி இருந்தன. இதுதான் மக்கும் குப்பை. இது மண்ணுக்கு கொடுத்தா அது செடிகளுக்கு சத்தான உணவா மாறிடும். அன்பு, அடுத்து இருக்கக்கூடிய 2 குழியை பாரு. அதில் பல மாதங்களுக்கு முன் போட்ட பிளாஸ்டிக் கவர் அப்படியே இருக்குது பார். இதுதான் மக்காத குப்பை. என்ன பாட்டி சொல்ற, மக்கும் குப்பை மக்காத குப்பையா? நான் ஸ்கூல்ல படிச்ச மாதிரியே இருக்கே. ஆமா, அதேதான். இதை நீ மண்ணுல போட்டா அது மண்ணு மூச்சு விடாம, மழை பெஞ்சா கூட தண்ணீரை பூமிக்குள்ள விடாது அன்பு. கடைசியில அது கடலுக்கு போய் மீன் வயிற்றுக்குள்ள போய், இல்லைனா அது மாடு சாப்பிடும், இல்ல நாய்கள் சாப்பிடும், இல்லைனா பூனைகள் சாப்பிடும். அது சாப்பிட்டு சரிக்க முடியாம இறந்தும் போயிடும் என்று சொன்னார் பாட்டி வருத்தத்துடன். அன்புவுக்கு இப்போது பயம் வந்துவிட்டது. அப்ப நான் போட்ட மிட்டாய் கவர் ஒரு பாவமும் இல்லாத மாட்டையோ மீனையோ கொன்னுடுமா பாட்டி என்று கேட்டான். பாட்டி அவன் தலையை வருடி, தப்பை தெரிஞ்சுக்கிட்டா அது தப்பில்ல அன்பு. இனிமே நம்ம வீட்டில் பச்சைக்கூட ஒன்று, நீலக்கூட ஒன்று குப்பை தொட்டி வைப்போம். மக்கிற குப்பைய பச்சையிலையும், மக்காத குப்பைய நீல குப்பை தொட்டியிலையும் போடுவோம். உன் குப்பைக்கு நீதான் பொறுப்பு. இதை நீ மனசில் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீடு மட்டுமில்ல, நம்ம தெருவும் சுத்தமாயிரும், நம்ம ஊரும் சுத்தமாயிரும். அன்றிலிருந்து அன்பு குப்பையை எங்கும் வீசுவதில்லை. உரிய குப்பைகளை உரிய குப்பை தொட்டியிலேயே போட ஆரம்பித்தான். தன்னுடைய நண்பர்களிடமும் குப்பை தொட்டிகளை பற்றி சொல்வான். பாட்டி சொன்ன மீன் கதையையும், மீன்கள் எப்படி இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் பாதிக்கப்படுவது என்பது பற்றியும் எடுத்து சொல்லி தன்னுடைய நண்பர்களையும் குப்பையை பிரிக்க செய்தான். இந்த கதை மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? திடக்கழிவு மேலாண்மை என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அல்ல, அது தனி மனிதனுடைய பொறுப்பு. ஒரு வீட்டிலிருந்து வரக்கூடிய குப்பையை ஒருத்தர் தனியாக பிரித்து நீல நிற குப்பை தொட்டியிலையும் பச்சை நிற குப்பை தொட்டியிலையும் பிரித்து போடுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்.

0: இதையே ஒரு ஊரினுடைய ஒட்டுமொத்த குப்பையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அதை தரம் பிரித்து அதை மக்கிற குப்பையும் மக்காத குப்பையாகவும் பிரிக்கிறது என்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலை நாம் குறைக்கணும்னா நம்முடைய ஊர் நல்ல தண்ணீரும் நல்ல காத்தும் மாசில்லாத ஊராக மாறணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் இன்னைக்கே நீல நிற குப்பை தொட்டியும் பச்சை நிற குப்பை தொட்டியும் வைத்து, பச்சை நிற குப்பை தொட்டியில் மக்கும் குப்பைகளையும் நீல நிற குப்பை தொட்டியில் மக்காத குப்பைகளையும் போட்டு, நம்ம வீட்டுக்கே வந்து குப்பையை சேகரிக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் உரிய குப்பைகளை ஒப்படைப்போம். என் குப்பை என் பொறுப்பு என்ற உறுதிமொழியை ஏற்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மாசில்லா உலகம் நம் கையில். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. புத்த பூர்ணிமா நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கௌதம புத்தர் பிறந்த நாளை குறிக்கும் வகையிலும் புத்தர் ஞானம் பெற்ற நாளை குறிக்கும் வகையிலும் புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. இந்தியா, நேபாளம், பூட்டான், இலங்கை போன்ற நாடுகளில் இது ஒரு முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கர்நாடக மாநிலம் தொட்டபல்லாப்பூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 100 படுக்கைகள் கொண்ட ESIC மருத்துவமனையை நாளை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் அமையவுள்ள 100 படுக்கைகள் கொண்ட மற்றொரு ESIC மருத்துவமனைக்கும் டாக்டர் மாண்டவியா அடிக்கல் நாட்டுகிறார். கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை வரும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறவுள்ளது. தலா 50 யாத்ரிகர்களை கொண்ட 10 குழுக்கள் உத்தராகண்ட் வழியாகவும் இதர 10 குழுக்கள் சிக்கிம் வழியாகவும் கைலாஷ் சென்றடைவார்கள் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யாத்திரை செல்ல விரும்புவோர் kmy.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி சிறப்பு 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரில் நேற்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டார். தெற்கு ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
0: நேரம் 7:02. தொடர்வது
2: நேர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் இந்த சனிக்கிழமை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில என்னோட கூட திரு அடால்ஃப் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க கேட்கலாமா?
3: நான் ரொம்ப கஷ்டப்பட்டாள், வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம். எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டே முடியாது. எங்கள் அப்பா வந்து மில்லில் தான் வேலை செஞ்சார். மில்லில் வேலை செஞ்சு அவர் வந்து தண்ணி சாப்பிட்டு வேலைக்கு போகாதால அவர் வந்து வேலையை விட்டுட்டாங்க. அப்பயே நாங்கள் சின்ன சின்ன பிள்ளையாருக்குள்ளேயே நான் ஒரு எனக்கு வந்து ஒரு 10 வயசுக்குள்ளே எங்கள் அப்பா கூட நான் சின்னதுலேருந்து எங்கே போனாலும் எங்கள் அப்பா கூடயே போயிடுவேன். நான் எங்கள் அப்பா வந்து இந்த நண்டுலாம் பிடிப்பார். நண்டு இந்த வலையில் வச்சு நண்டு பிடிப்பார். ஆற்றுல போய் வந்து நண்டு பிடிக்குள்ளே அந்த வலையில் வந்து ஆட்டு தலை தோல் ஆட்டு குடல் இது போல் வச்சு கட்டி தான் அந்த ஆற்றுல போடுவார். போடக்குள்ளே கொஞ்ச நாள் சென்று அதை போய் நாங்கள் தூக்கி பார்ப்போம். சொட்டு குழல துண்ணா தூக்கி பார்ப்போம். ஒரு 40 வலை போடுவார்.
2: என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு?
3: நான் 10 வயசு தான் இருக்கும். எங்கள் படிக்க கூட எங்களுக்கு அந்த வசதி இல்லை.
2: எத்தனை பேர் மொத்தம்?
3: நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா.

0: அதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா நடுவு நட்டு வந்தால் தான் சாப்பாடு. எங்கள் அப்பா இது போல் போய் அந்த மீன் அந்த இது பிடிப்பார். அப்போ நாங்கள் போய் அந்த சொட்டுக்குள்ளெல்லாம் தூக்கி தூக்கி பார்க்கலாம், நண்டு இருந்தாக்கா அது எடுத்து கரை மேலே வச்ச உடனே அது அப்படியே அந்த வலையை விட்டு ஏஞ்சி அது போகும். போய் எங்கள் அப்பா அதை போய் கொச்சி வச்சு அமைக்க அதை பிடிச்சி நாரால் கட்டுவார். கட்டி ஒரு 10 நண்டு ஆகிட்டாக்கா எடுத்து போய் விற்க போயிடுவோம். அது அப்படியே அழகாக கொத்தாக கட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்து போவார். அது கட்டாங்காட்டி ஊர்லேருந்து நல்லா வந்துடுவாங்க, எங்களுக்கு வாங்கி என்ன கொடுங்க என்ன கொடுங்கன்னு. அப்போ வந்து 20 ரூபா கொடுத்தாலுமே பெரிய விஷயம், 20 ரூபா வாங்குறது பெரிய விஷயம். 15 ரூபாய் கொடுற அரிசி, 10 ரூபாய்க்கு கொடுற அரிசின்னு கேட்பாங்க எங்கள் அப்பா கிட்ட வந்து. அது வாங்கிட்டு போயிட்டு அவர் போய் அந்த தண்ணி கிண்ணி சாப்பிட்டு அரிசி வாங்கி வருவார் வீட்டுக்கு. அது போல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்ட மத்தியானம் சாப்பாடுலாம் எங்கள் வீட்டில் ஆகுறதே இல்லை. அப்போ யார் எங்கள் அப்பா போயிட்டு இப்போ வீட்டில் போய் என்ன சேர்ந்தால் எத்தனை அப்பான்னார். அங்கே யார் வீட்டில் இருக்காது. அப்போ எங்கள் தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரண்ணா வீட்டில் சேவர் அக்கா விடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் பேசக்குள்ள அவங்க அப்போ தான் மத்தியானம் சாப்பாடு ஆகக்குள்ள அவங்க அந்த சுட தண்ணி சாப்பாடு வெடிக்கிற தண்ணி
1: கஞ்சி,
0: ஆமாம் கஞ்சி வடிக்க வஞ்சி கஞ்சி சுட சுட ஊற்றி அதில் கொஞ்சம் அது கொஞ்சம் 2 கரண்டி அதில் போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து நாங்கள் நான் எங்கள் அப்பா உக்காந்து நாங்கள் குடிப்போம். அவ்வளோ கஷ்டம். இது போல் எங்கள் அப்போலாம் நண்டு இந்தாண்ட வந்து இந்தாண்ட கிடைக்கலான்னாக்கா மறா நாள் வந்து வேறு பக்கத்தில் போவோம். ஆற்றை தாண்டி எங்கள் அப்பா என்னை தோளில் தூக்கின்னு முத வந்து வலையை வந்து முத போய் வச்சுட்டு வந்துடுவார். பண்டெல்லாம் தூக்கின்னு போய் அந்தாண்ட போய் வச்சுட்டு மறுபடியும் என்ன இட்டுக்குன்னு அந்த கோல் சொட்டுக்கோலை வந்து தண்ணியில் விட்டு அது பாம்புமே சொயின்னு போவோம். அந்த தண்ணியில் அதை போய் அந்தாண்ட போய் வச்சுட்டோடனே என்னை வந்து தோளில் தூக்கின்னு போவார் எங்கள் அப்பா. சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருப்போம். நாங்கள் 9-10 மணிக்கு நாங்கள் போனாக்கா ஒரு 3:30 வரைக்கும் அங்கே தான் இருப்போம். ஏன்னாக்கா
1: அந்த நாள் முழுக்க எவ்வளோ நண்டு கிடைக்கும்?
0: அதுதான் ஒரு குறைஞ்சது ஒரு நம்மளுக்கு ஒரு 30 நண்டு கிடச்சாலும் பெரிய விஷயம், 20-30 நண்டு கிடச்சாலும் பெரிய விஷயம். ஒரு நண்டு வந்து ரொம்ப 2 கொடுக்கே வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அது கொடுக்கு தூக்குனாலுமே பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய நண்டுலாம் கூட கிடச்சிக்குது. பெரிய நண்டு
1: வயசு உங்களுக்கு பயமா இல்லையா? பிடிச்சிருவேன்
0: நான் பிடிக்க மாட்டேன், எங்கள் அப்பா தானே பிடிப்பாரு. எங்கள் அப்பா பிடிச்சி அதை கட்டுவார். கட்டி எடுத்து போயிட்டு முன்னாடி வந்து வசதியானவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அது நண்டு கிடைக்கிற ஆற்று நண்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்போது அது போல் நாங்கள் வந்து அது போலே நாங்கள் பிடிச்சிக்கிறோம். அதே போல் மீனும் போய் பிடிச்சிக்கிறோம். ஒருத்தாட்டி எங்கள் ஊரில் நிறைய மீன் மெஞ்சி போச்சு. மீன் மெஞ்சிட்ட உடனே அப்போது ஊர் உள்ள எல்லாம் மீனாக பிடிக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் மீன் பிடிக்க போய்க்கிறார். அன்றைக்கி அந்த சோட்டுக்குள்ளே அந்த வலை மாரி கட்டி எட்டை போகிற மீனை கூட அப்படி எடுத்து எடுத்து பிடிச்சிருவார். நான் வந்து சின்ன பையனாகவும் என்னை ஓரத்தில் நிறைய மீனை பிடிச்சி ஓரமாக நிற்க வச்சுட்டேது. நீ வராதன்ட்டு நான் என்ன செஞ்சுட்டு எங்கள் அப்பா எதற்கு வந்து பெரிய மீன் அடிபட்டு தலையை தூக்கின்னு போத்து பெரிய மடவு மீன். அப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சார், இது அம்மாவுக்கு மடவு மீன் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன செஞ்சார், போகிறாரு பிடிக்க. நான் என்ன செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ தூரம் தான் தண்ணி வருது,
1: அதாவது நெஞ்சளவு.
0: ஆ, எங்கள் அப்பாவுக்கு வந்து நெஞ்சளவுக்கு வருது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லன்னு விட்டு நான் எதிர்பக்கமாக வந்து பிடிக்கலான்னு வந்த மாதிரி சொங்கின்னு உள்ளே போயிடுது தண்ணி உள்ளே. தண்ணி உள்ள போயிட்டு அது வந்து பெரிய மடுவு. அது தண்ணி உள்ள அப்படியே உள்ள இழுகுத்தேன்னா அது நிறைய மீனை பிடிச்சி கொடுத்தாரு. எல்லா மீனும் தேவை, கெளுத்தி மீன் அது என்னென்ன மீன்லாம் அது வந்து அது பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஆனால் மடவு மீன் தான் ஒஸ்தி மீறி இருக்கும். அப்போ அதை பிடிக்க போனேன். நான் உள்ளே போயிட்டேன், சொயின்னு உள்ளே போத்து இழுத்துன்னு போத்து அது பாட்டினேன். எங்கள் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டார். எங்கள் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டார். எங்கள் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டவொடனே என்னால் என்ன செய்ய முடியல, எங்கள் அப்பாவை கூப்பிட முடியல. ஏன்னா தண்ணி எல்லாம் உள்ளே போயிடுச்சு, கை அந்த மீன் இருக்கிறதால வந்து இழுக்குது உள்ள வெயிட்டு இழுக்குது. உள்ளே போயிட்டேன் நான். உள்ளே போனோடனே எட்டி எட்டி பார்க்குறேன், எனக்கு என்ன மேலே அவ்வளோ தண்ணி இருக்குது பழத்து. எனக்கு தெரில எங்கள் அப்பா கையை பார்க்குறாரா என்னன்னு தெரில. நானும் எதனாச்சும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்குறோம், ஒன்றுமே செய்ய முடியல. சரின்னு பையன் விட்டுட்டேன். விட்டுட்டு என்னாச்சும் வேருக்கு தான் தடவுறேன், மரத்தோட வேருங்க என்னாச்சும் அந்த வாரம் பிடிச்சின்னு ஏறிடலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு, டே ஆரிசு உன் பையன் மொழி விட்டான்டா இன்னும் ஒன்று. எங்கள் அப்பா அப்படியே உள்நீச்சிலே வராது. உள்நீச்சிலே வந்து என்னை அப்படியே கையை கொடுத்து நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். அந்த சேத்தெல்லாம் பெசிஞ்சிக்கின்னு நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். என் கையெல்லாம் சேர்த்தான். அப்புறமேட்டு போய் என்னை வந்து எங்கள் அப்பா உள்நீச்சிலே வந்து தூக்கிட்டாரு. தூக்கிட்டு இருக்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரில. அங்கேயே போட்டு போட்டு வயிற்றெல்லாம் போட்டு அமுக்கி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா திட்டுறாங்க. திட்டுட்டு அன்னைக்கு மத்தியானம் போயிட்டு மஞ்சள் கலரில் சாப்பாடு, சகப்பு கலரில் சாப்பாடு எல்லாம் உருண்டை உண்டை உடனே போய் அங்கே போய் போட்டு வராங்க. அல்ல அந்த இடத்துல நிறைய பேர் செத்துக்கிறாங்க. யாராவது தடையின்னு வந்துக்கிறவங்களோ அந்த இடத்துல மடுவு அது, அங்கே போய் செத்துக்கிறாங்க. அப்போது அது போல் நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் இன்றைக்கி உயிராக்குறேன்னா எங்கள் அப்பா தான் காரணம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா என்ன தூக்கலைன்னாக்கா நான் அன்றைக்கே செத்துருப்போம்.
1: 10 வயசு இருக்கும்.
0: ஆமாம், 10 வயசு நான் செத்துட்டு போனேன். ஏன்னாக்கா எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த வெயிட்டோட பைய மீன் தான் என்னை இழுத்துச்சு உள்ள. எப்படி தான் அம்மா சத்தங்க இழுத்துன்னு உள்ள அப்படியே அப்படி போத்து உள்ளே இழுக்குது. என்னை அப்படியே இழுத்துனே இழுத்து நான் அவ்வளோதான். அப்போ எல்லாமே இப்படி தான் சாப்பாங்க பழகுத்துலாம். எனக்கு அதுதான் பழகு சாவு, இப்படி தான் வரும் பழகுது எல்லாருக்கும்.

ஒன்று அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா தான் என்னை காப்பாற்றினது. அதுலேருந்து என்னை செல்லமாக என்னை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். என் பிள்ளை எங்கேயிருந்துன்னு போவாதா, ஐயோ பிள்ளை செத்து போன பிள்ளை மாரி அதை போய் இது பண்ணிட்டேன்ட்டு என்னை செல்லமாக அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு என்ன செய்கிறாங்க, மீன் வறுத்து கொடுக்குறாங்க, அது வறுத்து கொடுக்குறாங்க, நல்லா சாப்பாடு நல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கவர்மெண்ட்லலாம் வந்து அந்த ரொட்டி கொடுப்பாங்க, அந்த பால் ரொட்டி. அப்போல்லாம் வந்து ரிச்சாவில் எடுத்துன்னு வருவாங்க ரொட்டி பண்டை பண்டெலாம் எடுத்துன்னு வந்து ஒரு ட்ரம்மில் அலுமினியம் ட்ரம்மில் எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் பால் ரொட்டியும் கொடுப்போம். அந்த ரொட்டிக்கு ஆசைப்படுவோம் நாங்கள், ஏன்னா சாப்பாட்டு கஷ்டம். அந்த ரொட்டி வாங்கிட்டு வந்து அந்த பாலில் தொட்டி

0: வெட்டி பண்ட பண்டெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு ட்ரம்மில் அலுமினியம் ட்ரம்மில் எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் பாலை ரொட்டியும் கொடுப்போம். அந்த ரொட்டிக்கு ஆசைப்படுவோம் நாங்கள், ஏன்னா சாப்பாடு கஷ்டம். அந்த ரொட்டி வாங்கிட்டு வந்து அந்த பாலில் தொட்டு நாங்கள் சாப்பிடுவோம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுறேன், நான் என்னை போல் யாரும் கஷ்ட வாழ்க்கையில் பட்டே இருக்க முடியாது.
1: இன்னைக்கு சந்தோஷமா
0: இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆமாம் இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு நல்லா வைக்கிறோன்னா அதுக்கு ஆண்டு ஒருத்தம் காரணம். இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா வேலையில் இருக்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா தான் என்ன காப்பாற்றினார் இந்த சின்ன வயசில். அதே போல் இன்னொரு தடவை வந்து அதே போல் மறக்க முடியாது. ஒருத்தர் வந்து நான் என் ஃப்ரெண்ட்லாம் குளிக்க போனோன்னு நான் கரையில் தான் எப்பவுமே இப்போ நான் இறங்கவே மாட்டேன் கரையில் இருக்கக்குள்ளே. அப்புறம் ஏரி வேடம் பட்ட ஏரி அது, அங்கே எட்டு போயிட்டு என்னை நடுவில் தூங்கி போய் விட்டு வந்துட்டான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். எனக்கு நீச்சலே தெரியாது, எனக்கு இன்னமும் நீச்சல் தெரியாது எனக்கு. எத்தனை போய் விட்டுட்டு வந்துட்டு அப்பயும் நான் சாவேன் தான்
1: எல்லாமே தண்ணி.
0: ஆமாம் தண்ணி தான். இந்த விவேக் பத்தில் ஒருத்தர் தண்ணியில் கண்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் எனக்கு அது போல் எந்திரிச்சு பழகிறது. நான் ரெண்டு தாட்டி தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டேன். இன்றைக்கி நான் உயிராக இருக்கிறேன்னா அதுக்கு வந்து கடவுள் காரணம். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்துட்டது, எங்கள் அம்மா இன்றைக்கி எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. நல்லா இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். அந்த வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம்னா எல்லாமே பெரிய விஷயம். நான் வந்து பெரிய படிப்படிகள் நான் ஒரு லெதர் கம்பெனியில் தான் போய் வேலை செய்ய போயிருந்தேன். அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து வேலை இல்லை அறக்காசிட்டு போனோம். 14 வயசுல வேலைக்கு போயிட்டோம். நான் ட்ரை சைக்கிள் தான் வேலைக்கு போனேன், ஏன்னா சாப்பாட்டு கஷ்டம். அந்த கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அந்த கம்பெனியில் வந்து பெரிய அது வந்து பெரிய லெதர் கம்பெனி, அங்கே வந்து சாயங்காலம் ஆனால் டீயும் அந்த சுண்டல்லாம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க, பொட்டலெல்லாம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க. சரி நம்ம எதுனாச்சும் போய் வேலை செய்யலான்ட்டு போனாக்கா அங்கே டெய்லியும் போய் உக்காந்து, இப்போ கம்பெனி வாசிப்பில் போய் உக்காந்துக்குள்ள அங்கே வந்து என்னப்பா டெய்லியும் வந்து உக்காந்துக்கிறேன் அங்கே செக்யூரிட்டி கேட்பாரு என்ன கேட்குள்ள, வேலைக்கு தான் சார் என்ன சார் இந்த பையன் டெய்லியும் வந்து கொர்க்கா ஊர் நேபாளி ஊர் வந்து சார் இந்த பையன் ஒரு மேனேஜர்கிட்ட சொல்ல சார் இந்த பையன் டெய்லியும் வந்து உக்காந்துக்கிட்டு சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஏய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியமாடா? ஓட்ட தெரியும் சார், ஆனால் எனக்கு அந்த வண்டியை ஓட்ட தெரியும். தம்மும் போயிட்டாச்சியா எப்படி அந்த வண்டியை ஓட்டுறது? அது இப்படி பிடிச்சவனே இப்படி ஏற்றுனு ஓடும், இப்படி பிடிச்சவனே இப்படி ஏற்றுனு ஓடும். ஏன்னாக்கா அந்த வண்டி பின்னாடி வந்து பெரிய அலுமினியம் பொட்டி கட்டி வச்சுப்பாங்க. ட்ரை சைக்கிள் தான், பின்னாடி அலுமினியம் போட்டு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் தள்ளின்னு போகணும். அது உள்ள எல்லாமே தோல் பேகு எல்லாத்தையும் வாரி போட்டு தள்ளின்னு போவாங்க. அது தள்ளுறதுக்கு கஷ்டம். அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, ரிச்சா வண்டி ஓட்டுறவங்கலாம் சொல்லுவாங்க, ஏன்பா ஏறி ஓட்டி பாருப்பா ஓட்டி பாருப்பா, எங்கே ஓட்டணும் இப்படி ஓட்டணும் அப்படியே இப்படி ஓட்டணும். அப்போ ஓட்டின்னு போகக்குள்ள ஒரு தாட்டி வந்து என்ன செஞ்சிச்சு, பேக்கோடு அப்படியே வண்டி கவுந்துருச்சு பள்ளத்தில் அங்கே வாய்க்கால. அதை தூக்கிறதுக்கு 4-5 பேர் ஓடேந்து அது போல் நம்மளை தூக்கி விட்டு டெய்லியும் என்ன செய்வோம், தள்ளினே போட்டு தள்ளினே வறுத்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வேலைக்கு இன்னொரு ஆள் போட்டுட்டாங்க. என்னை வந்து போய் அந்த லெதர்லாம் மட்டும் எத்தனை வந்து கொடுங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு தெரியாது, இங்கிலீஷ்லாம் தெரியாது எனக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து நான் என்ன செய்வேன், தமிழில் எழுதி அந்த தோலோட பேர் பிரிக் கலர் தோல், பிளாக் கலர் தோல், ப்ரௌன் கலர் தோல்னு சொல்லுவாங்க. அதை போயிட்டு நம்ம போய் போய் எத்தனை வரும் சைக்கிளில் போய் போய் போய் எத்தனை வந்து அவங்களுக்கு கொடுத்தோடனே அப்புறம் என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்ளே வேலை போட்டாங்க. அது அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன். அப்புறம் அந்த கலர் பற்றியெல்லாம் கற்றுக்கணும், தோலுக்கு கலர் பற்றியெல்லாம் கற்றுக்கணும். அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி என்னை கட்டிலாம் பிடிப்பார். அவர் நல்ல மனுஷன்தான், நான் குறை சொல்லல. நான் அந்த வேலைலாம் கற்றுக்கணும்னு அந்த இடத்துலேயே மேஸ்திரி ஆகிட்டேன். அந்த லெதருக்கு தோல் போடுற கலருக்கெல்லாம் மேஸ்திரி ஆகி அந்த குரூப் லீடர் ஆகி அந்த கலர்லாம் வந்து அந்த பையருக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி கலர்லாம் நம்ம செஞ்சு தருவோம். அந்த கம்பெனிலேருந்து தான் இன்றைக்கு வேலை செஞ்சு நான் காப்பாற்றினேன். வந்து இப்போ வந்து நான் இங்கே இந்த கம்பெனி இந்த இதுக்கு வந்துட்டேன்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. விட்டா இன்னும் நிறைய சொல்லுவீங்க போல இருக்கு, ஒரு வாரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன்.
0: அது போல கஷ்டம். பிளஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் தட்டி என்ன அதே போல தான் ஒரு மாவு அரைக்கிற மிஷினில் வேலை செஞ்சேன். மாவு அரைக்கிற ஆமாம் மாவு அரைக்கிற மிஷினில் வேலை செஞ்சேன். அப்போ போய் அது போய் எத்தனை வரணும், அதே போல தான் அது என்ன வண்டி திரும்பும் வெயிட்டு அது வந்து ஃப்ரண்ட்டில் ட்ரை சைக்கிள் தான், ட்ரை சைக்கிளே ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் லோடு வச்சுருவாங்க,
1: லோடு வைக்கிற
0: பின்னாடி இருந்து தான் மெரிக்கணும். அதில் வந்து பின்னாடி பொட்டி முதலாளிப்பட்டிலேருந்து தேங்காய் தீட்டுக்கு போகணும் மாவு, அங்கேருந்து போய் எத்தனை வரணும். அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அந்த கடைங்களெல்லாம் தோசை சுட்டு ஹோட்டல் வச்சுக்கிறவங்கலாம் பெரிய பெரிய குண்டாங்க வச்சு அனுப்புவாங்க. அந்த குண்டானே அரிசி பருப்புலாம் ஏற்றுன்னு வரணும். அது போல் ஒரு தாட்டி போகக்குள்ளே அங்கே தேங்காய் தீட்டுக்கு போகக்குள்ள ஒரு பெரிய வாய்க்கா, அங்கே அங்கே மீன் வளர்க்குற வாய்க்காலாம் அங்கே அங்கே இருக்குது. அது பக்கத்தில் சாதா வாய்க்கா இருக்கும். அந்த இதில் போய் வண்டி கவுந்துருச்சு.
1: நீங்கள் தண்ணியை விடவே மாட்டீங்க போல இருக்குது.
0: அந்த இடத்துல போய் வண்டி கவுந்துருச்சு, சேருச்சு அம்மா சேரு வேலி கத்த முள்ளு அப்படியே வண்டி கவுந்துருச்சு. எப்படி எடுக்குது என்ன பேச்சு வேலையே போயிடுச்சு போல இதில் நம்மளுக்கு. ஏன்டாக்க வண்டி வேறு போய் கவுந்துருச்சு, மாவாடும் இல்லை அப்போ தான் எடுக்க போகிறேன். அவ்வளோ முள்ளு சத சதன முள்ளு. அப்புறம் நிறைய பேர் வந்து வந்து வண்டியை தூக்கி விட்டு அங்கே வந்து கழிவுலாம் வந்து ஏன்னாக்கா அப்புறம் ஓனருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா இதுமாதிரி செஞ்சுப்பிட்டே தொத்தி விட்டுருவாரு நம்ம தம்ம பையன் தானே என்னென்னு. மாவு அரைக்கிறதுக்கு அந்த நைட்லலாம் போய் மாவுலாம் போய் கொடுத்துட்டு ஒன்று வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையை கற்றுக்குன்னு அது போல் அது மாவு வண்டியை ஓட்டிக்கிறேன் நான். மாவு அரைப்பான், அந்த மிஷினில் கையை விட்டு மாவு அரைக்கிறது, அது போய் கொண்டு போய் குத்துட்டு வச்சு ஆட்டு

0: தட்டில போய் கொடுக்கணும், தேங்காய் தட்டில போய் கொடுக்கணும். அது போல அந்த அந்த கரிசா அந்த இதெல்லாம் மிஷின்லாம் மாவெல்லாம் காய்ச்சிட்டு அந்த இதெல்லாம் கழுவி விட்டு அந்த இதெல்லாம் தூக்கி வைக்கணும். அது போல நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக எல்லா வேலையும் எல்லாத்துக்கும் வேலைக்கு போயிட்டோம். சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டேன் நான், சின்னதுலேருந்தே
1: சின்னதுலேருந்து உழைப்பு
0: உழைப்பு உழைப்பு உழைப்பு உழைப்பு தான் இது வரைக்குமே.
1: உழைப்பு வந்து உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது, தொடர்ந்து சந்தோஷமா இருங்க.
0: நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.
1: நன்றி. நினைவலைகள்
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விவர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு

0: அரசுக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மே மாதம் 19ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும், இதனால் ஒட்டுமொத்த மனிதகுலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனிதகுலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும், அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது.

0: ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலைத்தி நேரம் 7:27 13 நொடிகள் தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமா தூண்டும் பொதுவான காரணங்கள் பத்தி பார்ப்போம். அலர்ஜி மூலியமா ஏற்படக்கூடியதுதான் ஆஸ்துமான்னு சொல்றோம். இது ஒத்துக்காத பொருள் நம்ம படும்போது நம்ம அலர்ஜின்னு சொல்லுவோம். என்னென்ன பொருட்கள் நம்ம பார்ப்போம். மோஸ்டா ஆஸ்துமான்றவங்களுக்கு சுவாசிக்கிற பொருட்கள் தான் நம்ம முக்கியமான காரணங்களா இருக்க முடியும். சுவாசிக்கிற பொருட்கள் என்னென்ன பார்த்தோம்னா தூசி, புகை, குளிர் காத்து படும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆஸ்துமான்றது வரும். உணவு பொருட்கள் பாத்தீங்கன்னா குளுமையான பொருட்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுற ஐட்டங்கள், குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் சொல்ற ஐட்டங்கள், தயிர், மோர், இதெல்லாம் வந்து குளிச்சு சொல்லுவோம். அதே வந்து நம்ம காய்கறி பார்த்தோம்னா நீர் காய்கறின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டாலும் சில பேருக்கு இந்த மாதிரி அலர்ஜி வரும். இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள். குளுமை ஐட்டம் சாப்பிடுறது, டஸ்ட் படாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள். ஆனா இது எல்லாமே இருக்கணும்னு கண்டிப்பா அவசியம் கிடையாது. இப்ப நம்ம நல்லா நார்மலா இருக்கோம், திடீர்னு ஒரு தும்மல் சளி வருது, அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கோமா, ஏதாவது குளுமையா ஐட்டம் சாப்பிட்டோமா என்றதே நம்ம பார்க்கணும். அது இல்லாம நம்ம டெஸ்டும் இருக்கு, எது ஒத்துக்கல ஒத்துக்காது கண்டுபிடிக்க நிறைய பிளட் டெஸ்ட் இருக்கு, ஸ்கின் டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து விலை கூடுதலானது நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய லேப்ல தான் பண்ணுவாங்க. இந்த காலத்துல முக்கியமான ஆஸ்துமா தூண்டும் பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் சொல்லுவோம். எங்க போனாலும் நம்மளுக்கு இந்த பொல்யூஷன், அதுவும் வந்து சில பேரு வேலை காரணங்களாக நம்ம மில்லு ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த பொல்யூஷன்ன்றது அதிகம் படுது. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி மில்லு ஃபேக்டரியில போய் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னதான் அவங்க மருந்து மாத்திரை எடுத்தாலும் ஃபேக்டரியில மில்ல ஒழுங்கா மாஸ்க் போடல, ஒழுங்கா எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை, வென்டிலேஷன் இல்லை, அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இது முக்கியமான ஒரு தூண்டு பொருளா மாறும். அதுவும் இந்த மாதிரி பொல்யூஷன் டைம்ல இப்போ சும்மா பைக்ல போகும் போதும் வரும் போதும் கூட பொல்யூஷன்ன்றது முக்கியமான தூண்டு பொருளா மாறுது. இந்த காலத்துல பொல்யூஷன் அப்புறம் அதிகமா தூண்டு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வைரஸ் சொல்லுவோம். இப்போ வந்து இன்ஃபுளுன்சா வைரஸ் பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனா மாறி இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல வேகமாகவும் பரவுது, தும்மல் சளி மூலமா பரவுதுனால இது வந்து ஈஸியா மத்தவங்களுக்கு பரவுது. இப்ப நார்மலா அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இருக்க அலர்ஜியை வந்து நல்லா தூண்டி விடுதும். மத்தவங்க அலர்ஜி இல்லாதவங்களுக்கு இது ஒண்ணுமே சாதாரண சளி மாதிரி வந்துட்டு போகும். ஆனா இந்த மாதிரி வைரஸ் வந்து அலர்ஜி இருக்கவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டு மருந்து மாத்திரை கேட்காத அளவு மாறிடும். இந்த கால சூழல்ல இந்த பொல்யூஷனும் இந்த வைரஸ்ன்றது முக்கியமான தூண்டு பொருளா மாறி இருக்கு. சில நுரையில் நோய்கள் வந்து இதே மாதிரி அறிகுறிகள் இருக்கும் போது நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம்னு பார்க்கலாம். சளி இருமல் இருக்கு, வீசிங் இருக்கு, அதே அவங்களுக்கு சளி ரத்தம் வந்துருச்சுன்னா அது வந்து காசு நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே உங்களுக்கு இருமல் சளி மூச்சு வாங்குறது, அது கூட உங்களுக்கு மஞ்சள் மஞ்சளா சளி வருது, கட்டி கட்டியா வருது, அது வந்து மாசக்கணக்கா இருக்கு. இப்போ 3 மாசம் 4 மாசம் தொடர்ச்சியா வரும்போது அது நம்ம பிராங்கிக்டாசிஸ் சொல்லுவோம். சில பேருக்கு இதே சளி இரும்பல் மூச்சு வாங்குறது எல்லாமே வருஷ கணக்கு இருக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே பீடி சிகரெட் பழக்கம் இருக்கு, இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது மில்லு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம சிஓபின்னு சொல்லுவோம். அதுவும் ஆஸ்துமா மாதிரி அறிகுறிகள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் இல்லாம தொடர்ந்து ஒரே

0: இருக்கும். மருந்து எடுக்கும் போது அவங்க குணமாகவும் தவிர அவங்களுக்கு அறிகுறிகள்லாம் தொடர்ந்து இருக்கும். ஸோ இது வந்து சிஓபின்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா தாக்குதலை தூண்டும் பொதுவான காரணங்கள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.

நேரம் 7:30. நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன் வணக்க மக்களை ஷோல நான் உங்க ஆர்ஜி லாவண்யா. ஸோ டெய்லி டெய்லி டிஃப்ரெண்டான க்வெஸ்சன்ஸ் எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு நீங்களும் ரெடியா இருக்கீங்க. டிஃப்ரெண்டான க்வெஸ்சன்ஸை தான் கேட்கணும்னு நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜியும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான க்வெஸ்சன்ஸை தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுடைய வணக்க மக்களை ஷோக்குள்ள போனோம் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு தான் நம்ம போவோம். எஸ். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளை எவ்வளவு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி ஃபீல் பண்ண வச்சவங்களை கூட அப்பா நம்ம இவங்கள போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு நம்மளோட அன்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பாசிட்டிவான வைபோட நம்மளோட வணக்க மக்களை ஷோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு உங்களுடைய எஃபி க்வெஸ்சன் என்ன, அந்த க்வெஸ்சனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 உலக டியூனா தினத்தின் கருப்பொருள் என்ன? ஸோ இன்னைக்கு வந்து உலக டியூனா தினம். ஸோ இந்த தினத்துடைய கருப்பொருள் என்ன, அதாவது இந்த வருடத்திற்கு ஏற்ற அந்த கருப்பொருள் தீம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய எஃபி பேஜில் கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களோட ஆன்சர்ஸை டைப் பண்ணி சீக்கிரமாக போடுங்க. இந்த ஷோவோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக மறுபடியும் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணுறேன், 2026 உலக டியூனா தினத்தின் தீம் அதாவது கருப்பொருள் என்ன? நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க.

7:35 வணக்கம் மக்களை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து உலக டியூனா தினம் அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லி அழைக்கப்படுது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறை மீன் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலக சூறை மீன் தினம் இன்று வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மே 2 இந்த தினம் கொண்டாடப்படுது. 2017 முதல் முறையாக ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வமாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுச்சது. இது வந்து டியூனா மீனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் வந்து அந்த மீன்பிடி முறையான பாதுகாப்புடைய அவசியம் இது எல்லாம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ இதோடைய இந்த 2026 தீம் என்ன அப்படின்றது தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டு எஃபி பேஜ்ல போய் சொல்ல போறீங்க. இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. ஜோ திரைப்படத்துல இருந்தேன்

7:15 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ வந்து வணக்கம் மக்களே. ஸோ அடுத்ததா உங்களுக்காக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் கீழ் செயல்படும் மெட்டலார்ஜிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி நிறுவனத்தோட ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான். அக்கௌண்டன்ட் 14, அசிஸ்டன்ட் பிரிவில் HR-ல 2, அட்மின் 2 என மொத்தம் 24 இடங்கள் காலியாக உள்ளன. இதோட கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா BBA, ICAI, ICMAI. வயது வரம்பு 6/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தேர்வும் இருக்கு, நேர்முக தேர்வும் இருக்கு. விண்ணப்ப கட்டணம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ₹876, SC/ST பிரிவினருக்கு வந்து ₹625 இருக்கு. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா careers.mecon.limited.cov.in அப்படின்னு கூடிய இணையதள முகவரியில தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய இந்த லாஸ்ட் டேட் வந்து May 6, அதாவது May 6 கடைசி நாள். சோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. FM Rainbow சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, ஷோவா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக மேலும் ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான். தென்கிழக்கு நிலக்கரி நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சுரங்க சர்தார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 577, அசிஸ்டன்ட் போர்மேன் 435, துணை சர்வேயர் வந்து 43 என மொத்தம் 1055 இடங்கள் காலியாக உள்ளன. இதுடைய கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ, வயது வரம்பு வந்து 8/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. சோ இதுக்கும் வந்து ஆன்லைன் தேர்வும் உண்டு, நேர்முக தேர்வும் உண்டு. சோ இதுக்கும் விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு ₹1180, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய ஆன்லைன் அட்ரஸ் என்ன, சோ ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு SECL-CIL.IN அப்படின்னு கூடிய இந்த இணையதள முகவரியில உங்களோட விண்ணப்பங்களை நீங்க சப்மிட் பண்ணலாம். சோ நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய அந்த கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா May 14th, அதாவது 14 தேதியே கடைசி நாள். சோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. FM Rainbow சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டுட்டு வாங்க, டிராகன் திரைப்படத்துல இருந்தேன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
5: இது கேள்வி.
6: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
5: இல்லீங்க.
6: சிக்னலை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவியா?
5: இல்லீங்க.
6: இந்த ரோட் ரூல்ஸ் ஆவது ஃபாலோ பண்ணுவியா?
5: இல்லீங்களா.
6: திரும்பும்போது இண்டிகேட்டர்?
5: இல்லீங்களா.
6: அடேய், லைசென்ஸ் ஆவது வச்சிருக்கியாடா?
5: வாடகையே ஆகாதுங்க.
6: நீ எல்லாம் வண்டியே ஓட்டக்கூடாது.
4: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடருவோம்.

7:54 நிமிஷம். சோ நீங்களே கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருப்பீங்க. நம்மளுடைய வணக்கம் மக்களே ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 இந்த உலக டியூனா தினத்துடைய தீம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். சோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூனாவை நிலைநிறுத்தல், நாடுகளை நிலைநிறுத்தல், அதாவது சஸ்டைனிங் டியூனா, சஸ்டைனிங் நேஷன் அப்படின்றதுதான் இதுக்கான தீம். சோ இது யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பும் கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், லோகேஸ்வரி தினேஷ், சென்னையில இருந்து அன்பு ராணி, பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, அதுக்கப்புறம் ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரா, வி ஆர் செந்தில் முருகன் விளக்கப்பாடியிலிருந்து, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், எரவஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், லூயிஸ் செல்வராஜ் கோவையிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு, அரியலூர்லேருந்து வீரதுரை, பொன்னியம்பேட்லேருந்து வன்னை கணேசன், மதுரை சோ சண்முக சுந்தரம், கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், செஞ்சி சிங்கவரத்துலேருந்து கலைவாணி, கனிஷ்மா, ஆந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, இவங்க எல்லாருமே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்மளோட நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். வரக்கூடிய இந்த பாடலோடு நம்மளோட வணக்கம் மக்களை ஷோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரேட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் திரைப்படத்துல இருந்து

0: நான் நெல்சன், எப்படி
1: வர மாதிரி?
0: செஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தல. இங்க இருந்தா வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவான். போயிடலாம்.
0: நான் நெல்சன்
1: வர மாதிரி, வர மாதிரி.
3: நான் இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுவானோ இந்த ஆளு. நெல்சன் போமா?

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பிற்கான கள செயல்பாடுகள் 6 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தரவு சேகரிப்பை மேற்கொள்வார்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் இம்மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது மே மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் இக்காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாக்க சுகாதாரத்துறையின் ஆலோசனைகளை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.43 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இதுவே ஒரு மாதத்தில் வசூலான அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகையாகும். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2.36 லட்சம் கோடி ரூபாய் வசூலானதே அதிகபட்சமாக இருந்தது. ஜார்க்கண்டை சேர்ந்த 7 வயது சிறுவன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை தனது வயது பிரிவில் சாதனை நேரத்தில் கடந்து அதனை நீந்தி கடந்த மிக இளம் வயது நீச்சல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் என்ற இலக்கை வெற்றிகரமாக எட்டியது. சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன் FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்க சீனு. நேரம் 8:03:20. மக்களே, காலையில காஃபி குடிச்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நம்ம ஊரு ரோட்டில் ஜாலியாக நாம் ரைட் போயிட்டுருக்கோம். ஆனால் வண்டியை கொஞ்சம் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம காலுக்கு அடியில 1.5 லட்சம் வருஷத்து வரலாறு

உறைஞ்சி கிடக்குன்னு சொன்னா யாராவது நீங்க நம்புவீங்களா? நாம இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில பார்க்க போறதா இந்த நம்ம புதுவை நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம புதுச்சேரியோட வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நாம இன்னைக்கு பார்க்குற இந்த பில்டிங்ஸும் பீச்சும் நேத்து முளைச்சது இல்லைங்க. இதுக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கு. எனது பாண்டிச்சேரிக்கு இவ்வளவு சீக்ரெட் ஹிஸ்டரி இருக்கான்னு நீங்க ஆச்சரியப்படுறது எனக்கும் கேட்குது. இன்னைக்கு அந்த மர்ம முடிச்சுகளை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம புதுவை ஹிஸ்டரி ஸ்பெஷல் சும்மா அதிரப்போகுது. இப்ப நம்முடைய நிகழ்ச்சி நாம ஆரம்பிக்கலாமா? முதல்ல உலகத்துல மனுஷன் முத முதல்ல கால் வச்ச இடத்துல நம்ம ஊரும் ஒண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆச்சரியமான ரைடுக்கு நீங்க ரெடியாயிருங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்கலாம், அடங்கமறு திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: ஒயிட் டவுன் ரோடு ஒரு லாங் டிரைவ் காதுல நம்ம ரெயின்போ மியூசிக். இதுதான் பாண்டிச்சேரியின் ஒரிஜினல் வைப். உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுச்சேரி ரோடுல இன்னைக்கு நாம ஜாலியா பைக்ல போய்கிட்டு இருக்கோம். ஆனா அதே இடத்துல பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஊருக்கு மிக அருகாமல் இருக்கிற பொம்மையார் பாளையத்துல ஒரு ரகசியம் ஒளிஞ்சு கிடந்தது. அங்க ஒரு தொல் மனித எலும்புக்கூடு கிடைச்சது. அதை சயின்டிஃபிக்கா ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப ஆராய்ச்சியாளர்களே மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அதோட காலம் சுமார் 1.5 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதுன்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்திலேயே மனித இனம் முதன் முதல்ல வாழ தொடங்கின மிகச்சில இடங்கள்ல நம்ம புதுச்சேரியும் ஒன்று. நம்ம ஊர் மண்ணு அவ்வளவு பழமையானது. அது மட்டும் இல்லைங்க, சுத்துக்கேணியில கிடைச்ச அந்த பெருங்கற்கால புதைகுழிகள், பழைய கால கல் வட்டங்கள், மட்பாண்ட ஓடுகள்னு எல்லாமே நம்ம முன்னோர்கள் இங்கே ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு உரக்கவே சொல்லுது. திருவக்கரை பக்கத்தில் 2 கோடி வருஷத்துக்கு முந்தைய கல்மரங்கள் இன்னைக்கும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம புதுவை மாநிலம் வரலாற்றின் ஒரு மாபெரும் பொக்கிஷம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் மனுஷன் வாழ்ந்தது சொல்லிட்டேன், ஆனால் ரோம் நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் என்ன சம்பந்தம்? இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: பிரெஞ்சு பாரம்பரியம், நம்ம ஊர் ஸ்டைல், இரண்டும் கலந்த ஒரு பக்கா மியூசிக்கல் காம்போ. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம புதுவை. நேரம் 8:31:31. இன்னைக்கு நாம குளோபல் பிசினஸ் பத்தி பேசுறோமே, அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அரிக்கமேட்ல பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது அரிக்கமேடுங்கிறது ஒரு வெறும் ஏரியா மட்டும் இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய சர்வதேச வர்த்தக மையமாகவும் இருந்திருக்கு. இங்க இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு செஞ்சப்ப ரோம் நாட்டு பேரரசன் அகஸ்டஸ் தலை பொறிக்கப்பட்ட தங்க காசுகள் கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டு வியாபாரிகள் இங்க வந்து தங்கி நம்ம ஆளுங்க கூட சேர்ந்து துணி நெய்தல், மட்பாண்டங்கள் செய்யறது, மணிகள் செய்யறதுன்னு ஒரு பெரிய பிசினஸ் நெட்வொர்க்கை வச்சிருந்திருக்காங்க. இங்க கிடைச்ச மட்பாண்ட ஓடுகள், செங்கற்கள் எல்லாமே அரிக்கமேடு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டமிடப்பட்ட நகரமா இருந்திருக்குன்னு காட்டுது. அதாவது அன்னைக்கே நாம உலகத்தோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு கலக்கிக்கிட்டு இருந்திருக்கோம். ரோம் நாட்டு ராஜாவுக்கு நம்ம ஊர் மேல ஏன் இவ்வளவு பாசம்? காரணம் நம்ம ஊரு ஃபேஷன் தான். அது என்னன்னு நிகழ்ச்சியில அடுத்ததா நாம தெரிஞ்சுக்கோம். இப்ப பாடல் கேட்கலாம், என்ஜி கே திரைப்படத்துல இருந்து.

கடற்கரை மணலில் கால்கள் காற்றில் தவழும் மெல்லிசை புதுவையின் ட்ரெண்டி பீட் உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் புதுச்சேரியோட வரலாற்றை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாமே அரிக்கமேட்டில் அப்பவே வந்தாச்சு. அரிக்கமேட்டில் மணிகள் அதாவது பீட்ஸ் செய்யறது ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே நடந்திருக்கு. கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், அப்புறம் கோமேதகம், நீலக்கல், பச்சைக்கல் போன்ற விலை உயர்ந்த கற்கள் செஞ்ச கழுத்தணிகள்னு அன்னைக்கே ஒரு பெரிய ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியே இங்க இருந்திருக்கு. முக்கியமா உருக்கும் தன்மையுடைய மணர் பொருட்களை சூடு செஞ்சு அதை மெல்லிய இழைகளா மாத்தி அப்புறம் சிறு சிறு துண்டுகளா வெட்டி மணிகள் செஞ்ச நம்ம ஆட்களோட கைவண்ணமே ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்க செஞ்ச இந்த மணிகள் கருப்பு, நீலம், பச்சைன்னு விதவிதமான நிறங்கள்ல ரோம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. மக்களே, அரிக்கமேட்டில் இது மட்டும்தானா இல்லைங்க, இன்னும் நிறையவே இருக்கு. அதாவது அரிக்கமேட்டில் வெறும் நகைகள் மட்டுமல்ல ஒரு பிரம்மாண்டமான சிலையும் இருக்கு. அதுக்கும் பர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் நிகழ்ச்சியம் அடுத்ததா அதை சொல்றேன். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரி ஸ்டைல் கெத்து மியூசிக்கில் நாம தான் மாசு. இது உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன். அரிக்கமேட்டில் வெறும் நகைகள் மட்டுமில்லைங்க, ஒரு பிரம்மாண்டமான சிலையும் இருக்கு. அதுக்கும் பர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்ததாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். நம்ம அரிக்கமேட்டில் ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. ஆனால் மக்கள் ஏன் இதை பிரம்மன் கோயில்னு கூப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு த்ரில்லிங் ஃபேக்ட் இருக்குது. அதாவது அரியாங்குப்பத்து ஆற்றின் கரை ஓரத்தில் ஒரு அருகன், அதாவது புத்தர் சிலை இருக்குது. இது பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு தகவலும் இருக்குது. அதனால தான் இந்த இடத்தை ஆரம்பத்தில் பர்மா கோயில்னு கூப்பிட்டுருக்காங்க. காலப்போக்கில் அது மருவி பிரம்மன் கோயில்னு மாறிச்சிடுன்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியில் ஒரு காலத்தில் பௌத்தம் ரொம்பவே பரவி இருந்ததுக்கு இந்த சிலையே ஒரு மிகப்பெரிய சாட்சின்னு கூட சொல்கிறாங்க. இந்த சிலை இருந்த இடத்தை சுற்றி தான் அரிக்கமேடு வரலாற்று தளம் அமைஞ்சிருக்குன்னு சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அரிக்கமேடுனாலே வெறும் வர்த்தகம் மட்டுமில்லைங்க, அது ஒரு ஆன்மீக தளமாகவும் இருந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது

0: பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:40 உங்க ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஆர்ஜே சின்னுவோட என்ன நேரிலே மண்ணுக்கு அடியில 1.5 லட்சம் வருஷமா தூங்கிட்டு இருந்த நம்ம ஊர் வரலாறு இன்னைக்கு உங்களை வியக்க வச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அரிக்கமேட்டில் நாம செஞ்ச நகைகள் ரோம் வரைக்கும் போனதையும் நம்ம ஊரோட பழமையும் நினைக்கும் போது ஒரு தனி கெத்து வருது இல்லைங்களா. நம்ம ஊர் வரலாறு ரொம்பவே ஆழமானது மக்களே, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு தனி திமிர் நமக்கு எல்லாருமே வரும். மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய அர்ஜெட்சியனும். வண்டி ஓட்டுறப்ப வேகம் வேணாம், நம்ம ஊர் வரலாற யோசிச்சுக்கிட்டே நிதானமா போங்க. டாடா, பை பை, சி யூ, ஸ்டே டியூன் வித் FM ரெயின்போ 102.8.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிரங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். இவர் வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சின்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு. விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான், அவ்வளோ அழுத்திச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம். கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த எடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் எடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை.

0: வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார், எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கானார், இல்லை குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். கோடைகால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஒதியஞ்சாலை, தவளக்குப்பம், லாஸ்பேட்டை, வில்லியனூர், மாஹே, ஏனாம், சைபர் கிரைம் காவல் நிலையங்களிலும் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை மக்கள் மன்றம் நடைபெறும். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன். துரைசை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆச்சே லாவண்யா. துரைசை நிகழ்ச்சியில நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் சாங் கேட்கலாம் குரு திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானோட மியூசிக்ல.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: துறை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பியூட்டிஃபுல் லவ் மெலடி கேட்கலாம்.

திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகு குட்டி செல்லத்தை கொஞ்சத்துக்கு நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ அந்த சாங் தான் நானும் ப்ளே பண்ண போகிறேன். என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தம் போடாத திரைப்படத்துலேருந்து சங்கர் மகாதேவனோட வா வாய்ஸில் கேட்கலாம் வாங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திரைச நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சரியா இது தவறா அப்படின்னக்கூடிய அருமையான லிரிக்ஸ் கொண்ட ஒரு சாங் தான் கேட்க போகிறோம். நான் முத்துக்குமாரோட பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் இருக்கக்கூடிய சாங் தான் இது. ஜோஷ்வா ஸ்ரீதரோட இசையில் ஹரிச்சரனோட வாய்ஸில் சாங் வருது, கேட்கலாம். கல்லூரி திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: டேய், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு. நீ இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்கேன், படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
2: 1 1 2 2 1 3 3 4 4 5 6
3: வாகனத்தில் வேகம்,
4: வாழ்க்கையில் சோகம்.
5: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

திரைசை நிகழ்ச்சியில அடுத்ததாக நிலா நீ வானம் காற்று சாங் கேட்கலாம். விஜயஸ்தாஸ் மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பொக்கிஷம் திரைப்படத்துல இருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM ரெயின்போ 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30ஆம் தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான வசதி நாடு முழுவதும் உள்ள ரிசர்வ் வங்கியின் 19 மண்டல அலுவலகங்களில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான வணக்கத்துடன் FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்க சீனு. நேரம் 10:03:23. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல மைதானத்துல பிளேயர்ஸ் ஓடுறதை விட உங்க விரல்கள் வாட்ஸ்அப்ல வேகமா ஓட போகுது. விளையாட்டை விட அந்த விளையாட்டோட தமிழ் கலைச்சொற்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அந்த ரகசியங்களை உடைக்க போற அந்த விளையாட்டு புலிகள் யாருன்னு தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறோம். அதாவது மைதானத்துல வேணும் வேகம், நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ்ல வேணும் விவேகம், நீங்க பதில் சொல்ற அழகே ஒரு தனியாகும். ரெடியா மக்களே, இதோ உங்களுக்கான கேள்விகள் வரிசையா வந்துகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நேயர்களுக்கான முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் அடிக்காமலேயே கீப்பர் கையை தாண்டி பந்து போறப்ப ஓடுற அந்த ரன்களுக்கு பேரு பைஸ். இதுக்கு ஒரு வித்தியாசமான தமிழ் கலைச்சொல் இருக்கு, அது என்ன? கேள்வியே திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் அடிக்காமலேயே கீப்பர் கையை தாண்டி பந்து போறப்ப ஓடுற அந்த ரன்களுக்கு பேரு பைஸ். இதுக்கு ஒரு வித்தியாசமான தமிழ் கலைச்சொல் இருக்கு, அது என்ன? நேயர்கள் கண்டுபிடிச்ச உடனே உங்களுடைய பதிலுக்கு நீங்க

பண்ணலாம். 7598515005 என்ற எண்ணிற்கு. நம்பரை திரும்ப சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க, 7598515005 என்ற எண்ணிற்கு. பந்து பவுண்டரி போனா அது ரன்னு, நீங்க டக்குன்னு டைப் பண்ணி அனுப்பினா நீங்க தான் நம்ம ஷோவோட வின்னு. இது FM Rainbow புதுவை 102.8 கெட் செட் கோ.

அறிவிற்கு ஒரு தூண்டுதல், உற்சாகத்துக்கு ஒரு ஊஞ்சலான எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு கலைச்சொற்கள், அதுதான் நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்க போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் அடிக்காமலேயே கீப்பர் கையை தாண்டி பந்து போறப்போ ஓடுற அந்த ரன்களுக்கு பேரு பைஸ். இதுக்கு ஒரு வித்தியாசமான தமிழ் கலைச்சொல் இருக்கு, அது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அடேங்கப்பா, கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளர நம்ம வாட்ஸ்அப் பதிருது. அதாவது பொய் ஓட்டம், பைஸ் என்பது பொய் ஓட்டம்னு கச்சிதமா பதில் சொன்ன நேயர்கள்லாம் யாராருன்னு பார்த்தலாமா? செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அதுக்கப்புறமா அறந்தாங்கி ஐயப்பன், முதுக்குடி ஐயனார், ராஜபாளையம் வி பிரபு, அரியலூர் வீரதுரை, அன்புராணி சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளக்காடு பாபு, இவங்கெல்லாம் வந்து சரியான பதிலை வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ், அவரும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் சரியான சிக்ஸர். சரி, ஓகே, உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கேன். நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடுறதுல நாம் இப்போ ஒரு விதம் பார்த்தோம், ஆனால் ஓடும்போது தடையே வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. அதாவது பந்தயத்தில் ஓடும்போது இடையிடையே சின்ன சின்ன தடைகள் வச்சிருப்பாங்க.

பாளையம் தி பிரபு, அரியலூர் வீரதுரை, அன்புராணி சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளக்காடு பாபு, இவங்கெல்லாம் வந்து சரியான பதிலை வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், அவரும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா பதில், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் சரியான சிக்ஸர். சரி ஓகே, உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கேன். நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடுறதுல நாம் இப்போ ஒரு விதம் பார்த்தோம், ஆனால் ஓடும்போது தடையே வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. அதாவது பந்தயத்தில் ஓடும்போது இடையிடையே சின்ன சின்ன தடைகள் வச்சுருப்பாங்க, அந்த தடைகளை தாண்டி ஓடுற அந்த ஹர்டில்ஸ் போட்டிக்கு தமிழில் என்ன பெயர்? கேள்வியே திரும்ப சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. பந்தயத்தில் ஓடும்போது இடையிடையே சின்ன சின்ன தடைகள் வச்சுருப்பாங்க, அந்த தடைகளை தாண்டி ஓடுற அந்த ஹர்டில்ஸ் போட்டிக்கு தமிழில் என்ன பெயர்? நேயர்கள் சரி என்ன பதில கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணலாம், 7598 51 0505 என்ற எண்ணிற்கு. களத்தில் ஆடுனா அது ஆட்டம், நம்ம வாட்ஸ்அப்பில் பதில் சொன்னால் அதுதான் உங்கள் அறிவோட ஓட்டம்.

0: கருவேப்பிலையை நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: புதிய புதிய விளையாட்டுகள், சுவாரஸ்யமான பதில்களை தரக்கூடிய உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. நேரம் 10:17:12. இன்னைக்கு நிகழ்ச்சியில விளையாட்டு தொடர்பான கலைச்சொற்களை தான் நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேயர்கள்கிட்ட நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பந்தயத்துல ஓடும்போது இடையிடையே சின்ன சின்ன தடைகள் வச்சிருப்பாங்க, அந்த தடைகளை தாண்டி ஓடுற ஹர்டில்ஸ் போட்டிக்கு தமிழ்ல என்ன பேர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப் மெசேஜ் தடையை மீறி வந்துகிட்டே இருக்கு. அதாவது தடை தாண்டும் ஓட்டம், அதாவது ஹர்டில்ஸ் என்பதற்கு தடை தாண்டும் ஓட்டம்னு மெசேஜ் தட்டிவிட்ட நேயர்கள் முதுகுடியிலிருந்து வி ஐயனார், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், ராஜபாளையத்திலிருந்து வி பிரபு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், மீனாட்சி, அதுக்கப்புறம் முள்ளக்காடு பாபு, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மம், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புதுவை அம்பாள் நகர்லிருந்து சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி, இவங்கெல்லாம் வந்து சரியான பதில கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. கலக்கிட்டீங்க மக்கள், கலக்கிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, காலால ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கையில கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு இருக்கு, அது என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் கையில கத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா சண்டை போடுவாங்களே, அந்த ஃபென்சிங் விளையாட்டுக்கு தமிழ்ல என்ன பேரு? ரெண்டு பேரும் கையில கத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா சண்டை போடுவாங்களே, அந்த ஃபென்சிங் விளையாட்டுக்கு தமிழ்ல என்ன பேரு? நேயர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு உடனே வாட்ஸ்அப் பண்ணலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு. கேள்வியில இருக்க ட்விஸ்ட், உங்க பதில் தான் என்னைக்குமே பெஸ்ட்.

மையம் அறிவின் புதிய பயணமான உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விளையாட்டு தொடர்பான கலைச்சொற்களை தான் நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேயர்கள்கிட்ட நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரு கையில கத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா சண்டை போடுவாங்களே, அந்த ஃபென்சிங் விளையாட்டுக்கு தமிழில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சும்மா கத்தி சண்டை மாதிரி வேகம் காட்டுறீங்க, அதாவது வால் சண்டைன்னு சரியான கலை சொல்லை சொன்ன, அதாவது ஃபென்சிங் என்பதற்கு வால் சண்டை, வால் சண்டை என்று சரியான கலை சொல்லை சொன்ன நேயர்கள்லாம் யாரும் சொல்லிட்டு இப்ப பார்த்தலாங்களாம். புழுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், அடுத்து செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மம், முதுக்குடியிலிருந்து ஐயனார், மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையத்திலிருந்து வி பிரபு, சென்னையிலிருந்து அன்புராணி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பெக் நகர்லிருந்து ராஜேஷ், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்காங்க. நீங்க தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட ஆல்ரவுண்டர்ஸ், நேயர்களே கலக்கிட்டீங்க, தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருங்க. சரி ஓகே, இப்ப நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விளையாட்டை தான் வந்து நாம இது வரைக்கும் பாத்துக்கிட்டு வரோம், ஆனா அஞ்சு விளையாட்டு சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த ட்விஸ்டே. அதாவது அஞ்சு விதமான விளையாட்டு போட்டிகள்ல கலந்து பென்டாத்தலான் மற்றும் ஏழு விதமான விளையாட்டு போட்டிகள் கொண்ட ஹெப்டாத்தலான், இந்த இரண்டுக்கும் தமிழில் என்ன பேரு? கேள்வியை திரும்பவும் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சு விதமான விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிற பென்டத்தலான் மற்றும் ஏழு விதமான விளையாட்டு போட்டிகளை கொண்ட ஹெப்டத்தலான், இந்த இரண்டுக்கும் தமிழில் என்ன பேரு? நேர்கள் உங்களுடைய பதில சரியா நீங்க கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணலாம், 7598510505 என்ற எண்ணிற்கு. மைதானத்துல வேணும் வேகம், நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் வேணும் விவேகம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

வானொலியில் ஒரு திருவிழா, அறிவு தேடலில் ஒரு புது விழாவான உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில விளையாட்டு தொடர்பான கலை சொற்களை தான் நம்ம நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம நேயர்கள்கிட்ட நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 விதமான விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிற பென்டத்லான் மற்றும் 7 விதமான விளையாட்டு போட்டிகள் கொண்ட ஹெப்டத்லான், இந்த இரண்டுக்கும் தமிழில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிச்ச மாதிரி ரெண்டுக்கும் பதில் சொன்ன நேயர்கள் யாராருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பென்டத்லான் என்பதற்கு 5 போட்டி, பென்டத்லான் என்பதற்கு 5 போட்டி, ஹெப்டத்லான் என்பதற்கு 7 போட்டி, ஹெப்டத்லான் என்பதற்கு 7 போட்டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான பதில். சரி, ஓகே, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிச்ச அந்த பதில் சொன்ன நேயர்கள்லாம் யாராருன்னு பார்த்தலாம். முதல்ல புழுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதுக்குடியிலிருந்து ஐயனார், ராஜபாளையத்திலிருந்து வி பிரபு, அதுக்கப்புறம் ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, அதன் பிறகு செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்புராணி சென்னையிலிருந்து, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மைத்ரன் மீனாட்சி, அதன் பிறகு ஸ்பிக் நகர் ராஜேஷ், இவங்கெல்லாம் வந்து சரியான பதிலை கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது உங்களையெல்லாம் அடிச்சிக்க ஆளே இல்லை நேர்களே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நிகழ்ச்சியில எந்த பால் போட்டாலும் நான் சிக்ஸர் தான் அடிப்பேன் சொல்லிட்டு சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு மெதுவான ஓட்டம் பத்தி தான் நான்

கேள்வியாக கேட்க போகிறேன். அதாவது ரொம்ப வேகமாக ஓடாமல் மெதுவாக ஓடி உடல் நலத்தை பேணுற அந்த ஜொகத்தான் போட்டிக்கு தமிழில் என்ன பேர்? கேள்வியை திரும்ப சொல்கிற, நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப வேகமாக ஓடாமல் மெதுவாக ஓடி உடல் நலத்தை பாதுகாக்கிற அந்த ஜொகத்தான் போட்டிக்கு தமிழில் என்ன பேர்? இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லி வாட்ஸ்அப் அனுப்புங்க. 7598510505 என்ற எண் இருக்கு. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

நேரம் 10:52, 15 நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு தொடர்பான தமிழ் கலைச்சொற்களை தான் நம்ம நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே வேகமாக ஓடாமல் மெதுவாக ஓடி உடல்நலத்தை பாதுகாக்கிற ஜோகத்தான் போட்டிக்கும் தமிழில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவோட்ட போட்டி. ஜோகத்தான் என்ற போட்டிக்கு தமிழில் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, மெதுவோட்ட போட்டி. கடைசி கேள்விக்கும் சளைக்காம பதில் சொன்ன நேயர்கள்லாம் யாராருன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, முதுக்குடியிலிருந்து ஐயனார், ராஜபாளையத்திலிருந்து வி பிரபு, அன்புராணி சென்னையிலிருந்து, புழுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், கடலூர்லிருந்து வெங்கடேசன், அதன் பிறகு யாராருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து எஸ் சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே நாம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அதாவது எல்லா கேள்விக்கும் சரியான பதில் சொன்ன நேயர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க தான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட சாம்பியன்ஸ். இன்னைக்கு நம்ம நேயர்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் வேகம் இருக்கு, அது உசைன் போல்ட் வேகத்தையே மிஞ்சிருச்சு. சரியான பதில்களை அனுப்பின நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம், மஜ்னு திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:54.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் போது எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்தியா தனது கச்சா எண்ணெய் கொள்முதல் தளத்தை 27 நாடுகளில் இருந்து 41 நாடுகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை

எரிவாயு அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத்தில் நடைபெற்ற பிராந்திய மாநாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து பேசுகையில், சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும், அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்தி 60% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அத்திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. இத்தேர்வை 2,80,000 மாணவ மாணவியர்கள் எழுதவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 வரை தேர்வு நடைபெறவுள்ளது. தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் இத்தேர்வை எழுதலாம். நாடு முழுவதும் 552 நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும், இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:31. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். கேஜி ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஈரமான ரோஜா திரைப்படத்திலிருந்து. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: திங்கட்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் சக்திவேல் திரைப்படத்திற்காக.

0: மறுபடியும் மேஜிக் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அஞ்சலி திரைப்படத்திலிருந்து. ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
1: இது கேள்வி.
2: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
0: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

Yeah.

0: that we don't have a sponsor in the US and so on and so forth. The team can just go in there, fly there in a jet and fly back after playing three or four local matches. So I don't think that's going to be a problem. And it's a good way to start.
1: You wonder about the key to growth, Cho. You talk about, you know, when will Americans, if, you know, who traditionally follow American sports, when will they get interested in cricket? Or will it just be about attracting the South Asian diaspora and the India diaspora in particular? Jim, do you think that is the key to growth? To what extent is, you know, putting the biggest teams and the best known players in front of a local audience going to be the key to growth?
2: Oh, well, in the eyeball world we live in television, it's very important. Probably the most famous American cricketer no one's ever heard of, and his name was Barton King from Philadelphia 150 years ago, when cricket was more meaningful in Canada and the United States than it is at the moment. So, yes, it's going to have to be some kind of player, you would think, from the West Indies or India, who's got that background. I'll be amazed if they can come up with their own American-born star in the near future. In time, let's hope we get some sort of Michael Jordan or whatever coming along in the world of cricket. But, yeah, and until that happens, I think it's going to be a struggle. Because it's fascinating, you were talking about how these sports like the NFL are taking their game somewhere else. We've got the NFL playing in Australia in some months' time in two big matches. So this is the nature of all sport, is to try and get as many people following the game, even if it's not your national team.
1: Well, that's all we've got time for on this week's Stumped on Akash Varney. Don't forget you can follow us on X. We're at BBC WS Sport and use the hashtag BBC Stumped. And you can watch us on the BBC World Service YouTube channel as well. Thanks to Chary Sharma and Jim Maxwell and to all of you for listening. Until next time, bye-bye.
3: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akash Varney.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 11:48.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரேட்டான சாங் கேட்கலாம். தம்பி பொண்டாட்டி திரைப்படத்திலிருந்து உமாரமணன் பாடியது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: மேடம், மேஜிக் நிகழ்ச்சி நிறைவா பாடல் கேட்கலாம். பூச்சுடுவா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. வரும் 30ஆம் தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகாரில் சுய விவரப்பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவரப்பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் இதுவரை

சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ம் கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறு வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற பொதுத்தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. காரைக்காலை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை காரைக்கால் தலத்தெரு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முதுநிலை மையத்தில் நடைபெறுகிறது. இதற்காக 3 வாக்கு எண்ணும் அறைகளில் தலா 14 மேசைகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காகவும் 2 மேசைகள் அஞ்சல் வாக்குகளுக்காகவும் அமைக்கப்பட்டு சுமார் 180க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருச்செஞ்சூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சிக்காக உங்க ஆர்ஜே சீனு தான் பேசிட்டு இருக்கேன். நேரம் 12:03:22.

0: மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

மகாமரி சரிகமகாகணபதி. பனிசரிச நினிபம சரிகமகாகணபதி. நித்த நிப்ப நிப்பம் மாறி சரி சமசப சனி மகாகணபதி. பனிசரிசனி பாம சரிகமகாகணபதி. மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.

நேரம் 12:59 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM Rainbow புதுவை 102.8 திரையிசை.

0: நேர்களே, இன்று பகல் 12:50 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசையில் புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

நேரம் 12:30 40 நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM Rainbow புதுவை 102.8 திரையிசை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 12:35. 22 நொடியில் திரு இசை நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். ஆன்பாவும் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 தொடங்கிய இந்த மறு வாக்குப்பதிவு மாலை 6 வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி

0: மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: தெலங்கானா அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங்நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 2 ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: சென்ற ஓராண்டு காலமாகத்தான் ஞானம்மா அங்கு வருவதாக சொன்னார்கள். அவளை பார்க்கையில் தன் உணர்வுகள் எல்லாம் குவிந்து ஒருமுகமாவதாக மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. பளிங்கு கண்ணாடியை நினைப்பூட்டும் பொன்முகம், ஆழ்ந்த தடாகம் போன்ற கண்கள், அவளுடைய வயசின் முதிர்ச்சியை நரைத்து போன பசையற்ற கூந்தல்தான்.

வெளியிடுகிறது. சதை பற்றி இல்லாத உயர்ந்த உடல்வாகு. ஏதேனும் படிக்கும்போது மட்டும் அவள் கைப்பையை திறந்து கண்ணாடி எடுத்து அணிவதனால் அவளுக்கு 40 வயசு இருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. செவிகளில், கைகளில், கழுத்தில் கடிகாரம் தவிர ஒரு அணி கிடையாது. மெல்லிய கோடுகளிட்டோ வெறுமையாகவோ கடுகு மஞ்சள் அல்லது பாலேடு நிறங்களில் சேலை உடுக்கிறாள். வெள்ளை சேலையும் விலக்கில்லை. நெற்றியில் பளிச்சென்ற குங்குமம். அவள் கைம்பண் அல்ல என்று காட்டி கொடுத்துவிட்டு மெல்லச் சிரிக்கிறது. மைத்ரேயிக்கு சனிக்கிழமைகளில் அநேகமாக பள்ளியில் தனி வகுப்பு இருக்கும். பள்ளி இறுதி ஆண்டானதால் சனிக்கிழமையை ரோசலினையும் மீனாட்சியையும் போல் அவளால் விடுமுறையாக அனுபவிப்பதற்கு இல்லை. அன்று பள்ளி பஸ்ஸும் வராது. எனவே அவள் நகர பஸ்ஸை பிடித்து ஓரிடத்தில் இறங்கிய பின்பு சிறிது தொலைவு நடக்க வேண்டும். அதற்கு சில்லரை ராசமா குடிக்கிறாள். எதை எப்படியானாலும் அவள் ஞானாமாவின் வகுப்புக்கு வந்துவிட துடித்து கொண்டிருக்கிறாள். பிரார்த்தனை கூடத்தை அவளே பெருக்கி ஓரத்தில் சிறு மேசையும் நாற்காலியும் அவளே போடுகிறாள். குடுவையில் நல்ல மலர்களை பறித்து வைக்கிறாள். நல்ல மேசை விரிப்பை விரித்து வைக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட பொருள் எல்லைக்குள் ஞானம்மாளின் பேச்சுக்களை வரம்பு கட்டுவதற்கு இல்லை. மனித வாழ்க்கையின் இன்றியமையாத தேவைகளில் உடலை சார்ந்தவைகளாக உணவு, உறையுள், குடிநீர், காற்று, உடை என்று கொண்டால், உள்ளத்தை சார்ந்து செம்மையான வாழ்வுக்கு தேவையாக இருப்பது நல்லொழுக்கமே. இந்த நல்லொழுக்க பயிற்சிக்கு வேண்டிய நெறிகளை பற்றியே அவள் அழகாக பேசுகிறாள். அன்பு, அகிம்சை, உண்மை, எளிமை, அஞ்சாமை, உடல் உழைப்பின் பெருமை, அழுக்காராமை, கடமை உணர்ந்து, சுயநல மறுத்தல் என்றெல்லாம் தொடர்ந்து கூறலாம். இந்த வகுப்புக்கு இல்லத்து பெண்கள் அனைவரும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது விதி. சில சமயங்களில் அனுசூயாவும் சமையல்கார முத்தம்மாவும் கூட வருகிறார்கள். மைத்ரேயிக்கு தெரிந்த ஒரு சனிக்கிழமை செயற்குழுவினர் கூடும் நாளாக இருந்தது. உறுப்பினர் கூடும் இடம் பிரார்த்தனை கூடம் அல்ல, மாடியில் அதற்கென்று தனியாக ஒரு கூடம் இருக்கிறது. விதம் விதமான கொண்டைகளும் பட்டுச்சேலைகளும் பறவை ஒலிகளைப் போன்ற ஆங்கில சொற்களுமாக உறுப்பினர்கள் வந்து மாடியேறி போவார்கள். அந்த சனிக்கிழமையன்று அவர்களில் சிலர் கூட்டம் முடிந்த பின்பு ஞானம்மாளின் வகுப்பில் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து அமர்ந்ததும் அத்தனை பெண்களின் கண்களும் அவர்கள் மீதே பதிந்தன. ஏனெனில் கொண்டை மாதிரிகள், சேலைகளின் கவர்ச்சி, ஒப்பனை அழகுகள் எல்லாம் வெள்ளைப்புடவைகளையும் அன்றாடம் சிறிது தேங்காய் எண்ணெயும் ஒரு மரச்சீப்பையும் தவிர வேறு எதற்கும் ஆசைப்பட இயலாத அந்த ஏழை பெண்களின் மனங்களை சுண்டி இழுக்கக்கூடியவைகளாக இருந்தன. அத்துடன் அவர்கள் தங்களுக்குள் இடையே கசமுசவென்று பேசவும் சிணுங்கி சிரிக்கவும் தொடங்கியவுடன் ஞானம் சரையல் என்று வகுப்பை முடித்துவிட்டு போய்விட்டாள். அதற்கு பின்பு அவள் இடையில் எவரும் வந்து போகக்கூடாது, வகுப்புகள் இல்லத்து பெண்களுக்கு மட்டுமே என்று ஓர் அறிவிப்பை வாயிலில் எழுதி வைத்தாள். இந்த அறிவிப்பு செயற்குழுவினருக்கு எட்டி அவர்கள் அடுத்த கூட்டத்தில் ஞானம்மாளின் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்ததாகவும், ராஜாவும் லோகாவும் அதற்கு உடன்படவில்லை என்றும் இல்லத்து பெண்கள் பேசிக்கொண்டார்கள். லோகா ஞானம்மாளிடம் பெருமதிப்பு வைத்திருக்கிறாள். அவள் சில சனிக்கிழமைகளில் மாலை 6 மணி அளவில் அலுவலகத்துக்கு வந்து போவதுண்டு. மைத்ரேயியிடம் ஞானம்மா இன்று என்ன பேசினார் என்று விசாரிக்கிறாள். அவளுக்கு பாலோ பழச்சாரோ கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாள். ஒரு நாள் மண்டபப்படியில் லோகா அவளை சந்திக்கிறாள். இந்த பெண்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் எங்களை காட்டிலும் என்று புன்னகை செய்கிறாள். நீங்கள் செயல் புரிபவர், நான் வெறும் ப்ளூ பிரிண்ட் என்று நகைக்கிறாள் ஞானம். ஒவ்வொருத்தியின் மனமும் கல்லில் அரைப்பட்டு கிழிந்த துணியைப் போல் இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதை முண்டும் முரடுமாகவேனும் ஒட்டு போட முடியுமோவென்று ஏதேதோ உளறிவிட்டு போகிறேன். நீங்கள் விரும்பி ஆசைப்பட்டு இங்கே வந்து உட்கார்வதே நான் மறுப்பேனா? இல்லை, நீங்கள் கோடு கிழித்தது ரொம்ப சரி. ஞானம்மா, நாங்கள் எல்லோரும் வேறு உலகில் புரளுபவர்கள். பேச்சு திறனும் அறிவு திறனும் எதற்கெல்லாமோ பலியாகிக் கொண்டிருப்பதை
தவிர்க்க முடியாமல் உடன் செல்பவர்.

0: இந்த உங்கள் உலகம் தூய்மையாகவே இருக்கட்டும். எங்கள் பிரச்சனைகளையும் கல்மிஷங்களையும் சுமந்து கொண்டு இங்கே வந்து பொழுதுபோக்கும் நோக்கத்துடன் உட்காருவதை நீங்கள் அனுமதிக்காதது ரொம்ப சரி. ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த உள்ளம் கரைந்த வார்த்தைகளை கேட்டு மைத்ரேயி மெய் சிலிர்க்க நின்றாள். ஞானம் வந்து போகும் வரையிலும் மைத்ரேயியை ஒரு பரபரப்பு ஆட்கொள்கிறது. சென்ற பிறகோ அன்றைய வகுப்பில் அவள் பேசிய கருத்துக்களே சிந்தையை கிளர்த்துகின்றன. அநேகமாக அவள் பேசி முடித்த பின்னரோ இடையிலோ மைத்ரேயி ஏதேனும் ஐயப்பாட்டுக்கு விளக்கம் கேட்கும் வகையில் எழுந்து நிற்கிறாள். அது உண்மையான சந்தேகமே இல்லை. அவளுடன் பேச வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவளை அணுக வேண்டும். அவளை பற்றி அறியும் முன் தன் வரலாற்றையும் குறைகளையும் அவளிடம் கொட்டி விட வேண்டும் என்ற உந்துதலில் விளையும் செயலே அது. ஒரு சனிக்கிழமை அவளுக்கு பகல் 11 மணிக்குத்தான் கணக்கு ஆசிரியை பள்ளியில் வகுப்பு வைத்திருக்கிறாள். வகுப்பு முடிய 3 மணி ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு வெகு நேரம் பஸ் கிடைக்காமல் காத்திருந்த மைத்ரேயி ஞானம்மாளின் 1 மணி நேரத்தை தவறவிடக்கூடாது என்ற பரபரப்புடன் நடந்தே வருகிறாள். மணி 3:30. பகல் உணவு கொள்ளவில்லை என்ற நினைவில்லை. நேராக அவள் புத்தகங்களுடன் பிரார்த்தனை மண்டபத்துக்கு வருகிறாள். ஞானம் பேச்சை தொடங்கியிருக்கவில்லை. மற்ற பெண்களுடன் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்கிறாள். எல்லோரும் ஒருமித்து சிரிக்கும் ஒலி படியேறும் போதே புலனாகிறது. விரைந்து படியேறி அவள் கடைசி வரிசையில் அமரும்போது எல்லாருடைய கவனமும் அவள் மீது படுகிறது. இங்கே வாமா மைத்ரேயி. மணிக்கணும் மேடம், நேரமாயிட்டது என்று தலை குனிந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஞானம் புன்னகை செய்கிறாள். நேரமானதுக்கு நான் எப்படி மன்னிப்பது? சாப்பிட்டாயா? மைத்ரேயிக்கு சட்டென்று மறுமொழி கூற தெரியவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கர்நாடக மாநிலம் தொட்டபல்லாபூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐசி மருத்துவமனையை நாளை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் அமையவுள்ள 100 படுக்கைகள் கொண்ட மற்றொரு இஎஸ்ஐசி மருத்துவமனைக்கும் டாக்டர் மாண்டவியா அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்களாக நியமித்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீதிபதிகள் பி எஸ் நரசிம்மா மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை வரும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறவுள்ளது. தலா 50 யாத்திரிகர்களை கொண்ட 10 குழுக்கள் உத்தராகண்ட் வழியாகவும் இதர 10 குழுக்கள் சிக்கிம் வழியாகவும் கைலாஷ் சென்றடைவார்கள் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யாத்திரை செல்ல விரும்புவோர் kmy.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு

முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பே பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி FM Rainbow புதுவை 102.8 திரை இசை.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: பதாய நியாய விபாக்.

0: சிறப்பு சில இலைய சமைச்சு சாப்பிட்டா நீர் கடுப்பு, நீரடைப்பு, வெள்ளை, சுவையின்மை, வாந்தி மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அமையும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 1:24:35 நொடிகள்ல நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை.

0: டேய் ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்க படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
2: 1 1 2 2 1 3 3 4 4 5 6
3: வாகனத்தில் வேகம்,
4: வாழ்க்கையில் சோகம்,
5: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 1:42 நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேரம் 1:54 52 நொடியில் ஒழிச்சுக்கிட்டு இருக்க திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கலாம் இரண்டாம் உலகம் திரைப்பட பாடலை. மீண்டும் ஒரு இனிமையான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனு.

திரிபுரா, சப் ஹிமாலயன் வெஸ்ட் பெங்கால், கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் கராய்க்கல் ஜூரிங் த நெக்ஸ்ட் டூ டேஸ். த மெட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ப்ரிடிக்டட் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அக்கம்பனிட் பை லைட்னிங் அண்ட் கஸ்டி விண்ட்ஸ் ஓவர் பீகார், சத்தீஸ்கர், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஈஸ்ட் ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டுடே. Benchmark domestic equity indices rose moderately during the holiday shortened week. Investor sentiment remained

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ ஸ்பெஷலைஸ்டு சாங்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாங்கள் கேட்க போற பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்துல இருந்து சிவகாழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எஸ் வரலட்சுமி இணைந்து பாடியிருக்காங்க. பயங்கர ஒரு யூனிக்கான சாங், கேட்டே ஜெய் பண்ணுங்க.
2: நாயகன் திருவடியிலே முதலில் இதை சமர்ப்பிக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்து வென்ற காலங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டா நேரம் பாத்தீங்கன்னா 2:20, 38 மணித்துளிகள்ல உங்களுக்காக வரக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிருக்காங்க. சோ டிஎம்எஸ் அப்படியே பி பி ஸ்ரீனிவாஸ் அவங்களோட காலோச்சி அந்த காலத்துல எஸ்பிபியோட வாய்ஸ்ல நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். வாணி ராணி திரைப்படத்துல இருந்து.

காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:24 மணித்துறைகள் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வரக்கூடிய பாடல் சேம் எஸ் எஸ்பிபியோட வாய்ஸ்ல தான் வரப்போது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சபதம் திரைப்படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தின் அஞ்சு காலங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 2

0: டேய் ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, நீ இப்படியே போயிட்டு இருந்தானே வச்சுக்க, படமே முடிஞ்சு போயிடும், வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை. வாகனத்தில் வேகம்,
2: வாழ்க்கையில் சோகம்,
3: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: சிறுபசல இலைய சமைச்சு சாப்பிட்டா நீர் கடுப்பு, நீரடைப்பு, வெள்ளை, சுவையின்மை, வாந்தி மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அமையும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கனத்து வெஞ்சு காணங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா 2:40, 20 மணி துளிகள்ல உங்களுக்காக வரக்கூடிய பாடல் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். தெய்வம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, டிஎம்எஸ் மற்றும் பி சுஷிலாவோட குரல்கள்ல நம்ம கேட்க போற பாடல் எங்கள் தங்கள் ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ். சிலர்களே, நம்மளுடைய முதன்மை அறிவிசிலே இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழநெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன் மற்றும் த மார்கரெட். படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலத்தை வந்து காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2:47, 7 துளிகள்ல உங்களுக்காக வரக்கூடிய பாடல் எல்லாரும் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியது அகத்தியர் திரைப்படத்திற்காக.

காலத்து வென்று காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 2:50 44 மணித்துளிகளில் உங்களுக்காக TMS ஓட குரலில் ஒரு ஹிட் சாங் வருது, கேட்கலாம் வாங்க. வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக.

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

காலத்து வென்று காலங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ எக்ஸாக்டா வந்து நிலையத்தின் நேரம் பாத்தீங்கன்னா 2:55 23 நம்ம நிறைவா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருளும் ஒளியும் திரைப்படத்துல இருந்து பி சுஷிலாவோட வாய்ஸ்ல சோலோ சாங் நம்ம கேட்க போறோம். ஸோ நிறைவா இருக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல அடுத்த நிகழ்ச்சி 3 கல்லூரி பூக்கள் இருக்கு, கேட்க மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: டேய், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு. நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை. வாகனத்தில் வேகம்,
2: வாழ்க்கையில் சோகம்,
3: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களை நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண விஷயம் மக்களை, காத்தோட கலந்த காவியம், இதயத்தில் இடம் பிடிச்ச ஒரு மந்திர குரல். உங்க வீட்ல லிவிங் ரூம்ல இருந்து ஹைவே கார் டிரைவிங் வரைக்கும் உங்க கூடவே பயணிக்கிற உங்க ஃபேவரட் ஆகாஷ் வாணி பத்தி தான். சில விஷயங்கள் சொல்வாங்க, வயசானாலும் கெத்து குறையாதுன்னு சொல்வாங்க. அது போலதான் எப்பவுமே ஸ்மார்ட் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்க நம்ம ஆகாஷ் வாணி இன்னைக்கு ஒரு சாதாரண டாபிக் மட்டும் இல்ல பாஸ், நம்ம ஆகாஷ் வாணியோட வாய்ஸஸ். நம்ம இன்னைக்கு ஆகாஷ் வாணி தன்னது 90வது வருஷத்துல மாச அடி எடுத்து வைக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்த அழகான மைல் ஸ்டோன் பத்தி தான் இந்த ஸ்வீட்டான ஜேர்னி இருக்க போகுது. சோ ஸ்டே டியூன்ட் வித் மீ நிவேதாஸ்ரீ. நீங்க கேட்டிருக்கிறது கல்லூரி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரி

0: கடைதான் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: Welcome back to the show, மக்களே. நீங்க கேட்டிருக்கிறது FM ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ்வாணியோட 90th செலிப்ரேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 90 வருஷமா இந்த வானொலியில அப்படி என்னதான் மறைஞ்சிருக்கு, என்ன மேஜிக் ஒளிஞ்சிருக்கு, அதோட இவ்வளோ ஹிட்டான வாய்ஸஸ் எப்படி வந்துச்சு, இந்தியாவோட அத்தன்டிக் வாய்ஸஸ் எப்படி மாறுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த ராயல் எனர்ஜியோட நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் கிரீன் சாங்கை கேட்டு வாங்க, என்ஜாய் பண்ணலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். ஹா, என்ன ஒரு கிளாசிக் மெலடி. இல்லை, இதே மெலடியோட நம்ம அப்படியே 1923 ஒரு டைம் டிராவல் பண்ணலாமா?

இதுக்கு ஒரு கெத்தான பேர் கிடைச்சது. அப்புறம் வெறும் 6 ஸ்டேஷன் தான் இருந்துச்சு, சென்னை, திருச்சி, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, அப்புறம் லக்னோ. ஆகாஷ்வாணி என்கிற அழகான பேரு நமக்கு கொடுத்தது நம்ம மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். 90 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புள்ளியா ஆரம்பிச்சது இந்த சத்தம் இன்னைக்கு ஒரு சரித்திரமா நிக்குது. இப்போ அந்த பழைய நினைவுகளோடு அப்படியே ஒரு பாட்டையே அசை அசைப்போடுவோமா?

0: பாட்டு மாதிரியே மண் வாசனை மாறாத இந்த பாடல் போலவே நம்ம ஆகாஷ்வாணியும் நம்ம கூடிய பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நேர்களையே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம கையில எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு, டிவி நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கு, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் தர சோசியல் மீடியான்னு எல்லாமே வந்துருச்சு. ஆனா எப்பவுமே ஒரு அத்தன்டிசிட்டி, அதாவது ஒரு நம்பகத்தன்மையான நியூஸ் எது வந்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேடியோல சொல்லிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களோட உண்மைத்தன்மையோட எப்பவுமே பயணிச்சுட்டு வர நம்ம ஆகாஷ்வாணி பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் உங்களோட அடுத்த பாடலுடன்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஸ்வீட்டான ஜேர்னிஸ் அண்ட் மெமரிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அடுத்தபடியா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இந்த அழகான

வெல்கம் பேக் மக்களே. நேரம் சரியாக 3:23 ஆகிறது. நீங்கள் கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். என்ன ஒரு ஜாலியான சாங்ல. ஸோ உங்களுக்கு அதே போல ஒரு ஜாலியான விஷயம் சொல்லவா. நம்ம ஆரம்ப காலத்தில் ரேடியோ பெட்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு அதிசய பொருள் மாதிரி பார்த்துப்பாங்க. வீட்டில் ஒரு விசேஷம்னா அந்த ரேடியோ பெட்டிக்கு அழகாக தொடச்சி சுத்தமாக பொட்டெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. அது அந்த காலம்லாம் ஒரு அவ்வளோ அழகான காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெறும் பெட்டி மட்டும் இல்லைங்க, அது

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்மளோட ஆகாஷ்வாணியோட 90th செலிப்ரேஷனை நம்ம கொண்டாடிட்டு இருக்க இந்த தருணத்துல நம்மளோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய புயல் வரும்போதோ இல்ல மழை வெள்ளத்துல ஊரே தத்தளிக்க போதோ, சொல்ல போனா சிக்னல் கூட இல்லாத அந்த நேரத்துல நம்ம சின்ன பேட்டரியை போட்டுட்டு அந்த ஒரு விஷயம் நம்ம நியூஸ் உடனுக்குடன் நம்மளுக்கு வந்து கைக்குள்ள நிக்கிற அந்த டைம் என்ன அப்படின்னா, நம்ம ஆகாஷ்வாணி அவ்வளோ சீக்கிரம் உடனுக்குடன் நம்மளுக்கு எல்லா நியூஸுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலையும் நம்மளோட எப்பவுமே ஒரு நம்மளோட துணை நண்பனாக இருந்துட்டு இருக்க நம்ம ஆகாஷ்வாணியோட பயணம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்க. ஸோ நம்மள அடுத்த சாங்கோட கேட்டு என்ஜாய் பண்ண.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டது FM ரெயின்

ரேடியோவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஆகாஷ்வாணியோட 90வது செலிப்ரேஷன் டே ஆனிவர்சரி பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இப்படி நம்ம நான் இருக்கேன் அப்படின்னு பேரிட காலத்துல ஒரு கம்பீர குரல் கொடுக்கும் நம்ம ஆகாஷ்வாணி பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்குதாங்க சொல்லணும். எப்படின்னா, நம்மளோட காஷ்மீர்ல இருக்க ஒரு ராணுவ வீரருக்கு ஒரு சின்ன ஒரு உதவி நண்பனாகவும், நம்ம விவசாயிகளுக்கு ஒரு தோழனாகவும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வழிகாட்டியாக போல இந்த 90 வருஷமா அயராத உழைச்சிட்டு இருக்கோம். நம்ம உழைப்பையும் உங்க மேல இருக்க அந்த அன்புக்கு தான் நம்ம இன்னைக்குமே இளமை மாறாம இருக்குன்னு சொல்லணும். ஸோ உங்களோட அடுத்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கமெண்ட்ரி இருக்குல்ல, அவ்வளோ நம்ம அந்த கிரவுண்டிலே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இப்படி நம்மளோட ஆகாஷ்வாணியோட ஸ்வீட்டான வாய்ஸஸ் தான் நம்மளோட இத்தனை வருஷம் பயணத்தோட ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ இதோட உங்களோட அடுத்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

கல்லூரி பூக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆகாஷ்வாணியோட 90வது செலிப்ரேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கே நம்ம என்னதான் நம்ம எல்லா தகவல்களையும் நொடிக்கு நொடி நம்ம கைக்கு வந்து சேர்ந்தாலும், இன்னைக்கும் அதே எனர்ஜியோட அதோட 90வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற நம்ம ஆகாஷ்வாணி அன்னைக்கு ஒரு 6 நிலையங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட நிலையங்களோட உலகத்தோட மிகப்பெரிய ரேடியோ நெட்வொர்க்காக வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட அடுத்த பாடலை கேட்டு

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: டேய், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, நீ இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்க, படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
5: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
6: 1 1 2 2 1 3 3 4 4 5 6.
7: வாகனத்தில் வேகம், வாழ்க்கையில் சோகம்,
8: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டிருக்கிற எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம எஃப்எம் நம்ம ரேடியோ வெறும் பெட்டி மட்டும் இல்லைங்க, பெட்டியில மட்டும் இல்ல, உங்களோட போன்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாகவும் நீங்க உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் நீங்க கேட்டு நம்ம ஆகாஷ்வாணியோட திடவிரலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்மளோட பாரத பிரதமர் மட்டும் இல்லாம நம்மளோட மங்கி பாத் மூலமா நம்ம கூட இன்னைக்கு சாதாரண மனிதர்களோட சாதனைகள் உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி 90 வருஷ ஜர்னி சாதாரண ஒரு சாதனை மட்டும் இல்ல பாஸ், இது ஒரு எபிக் ஜர்னி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஒரு மணி நேர ஷோ ஃபுல்லா நம்மளோட 90 இயர்ஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி பத்தி பேசிட்டு என்ஜாய் பண்ணிருவேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஷோல உங்கள் கூட ஆகாஷ்வாணிக்கும் இருக்க இந்த தொடர்பு மட்டும் என்னைக்குமே மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி மாறலாம், காலம் மாறலாம், ஆனா இந்த பிணைப்பு நீங்களும் ஆகாஷ்வாணியும் இருக்கிற அந்த அன்பு என்னைக்குமே மாறாது. இன்னும் பல நூற்றாண்டுகள் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள் என்றும் உங்கள் மனதோடு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:59 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. அழகான மாலை வணக்கத்துடன் நான் ஆர்ஜே பாரி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் தொடக்கமாக மான்கராத்தே படத்திலிருந்து அனிருத் மற்றும் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடல் உங்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் 4:05. இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திர இசை. திர இசையில் அடுத்ததாக அனிருத் மற்றும் விவேக் சிவா பாடிய பாடல் உங்களுக்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேரம் 4:10:24 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திர இசை. திர இசையில் அடுத்ததாக வரும் பாடல் மெர்வின் சோலமன் பாடியது உங்களுக்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:15 20:05. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் வந்தனா ஸ்ரீனிவாசன் மற்றும் ஜெகதீஷ் பாடியது.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேரம் 4:38 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் உங்களுக்காக.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8, நேரம் 4:26 நிமிடம், 58 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தீர இசை. தீர இசையில் அடுத்ததாக வரும் பாடல் சியான் ரால்டன் மற்றும் சக்தி பாடியது.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 4:30:59. இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் பத்மலதா பாடியது உங்களுக்காக.

0: 98.8.
1: மச்சா, எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
2: இது கேள்வி.
3: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
2: இல்லீங்க.
3: சிக்னல் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவியா?
2: இல்லீங்க.
3: இந்த ரோட் ரூல்ஸ் ஆது ஃபாலோ பண்ணுவியா?
2: இல்லீங்களே.
3: திரும்பும்போது இண்டிகேட்டர்?
2: இல்லீங்களே.
3: அடேய், லைசென்ஸ் ஆது வச்சிருக்கியாடா?
2: வாடையே ஆகாதுங்க.
3: நீ எல்லாம் வண்டியே ஓட்டக்கூடாது.
1: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேரம் 4:35. நொடிகள் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் யுவன் மற்றும் மேகா அகர்வால் பாடியது உங்களுக்காக இதோ.

நேரம் 4:39 இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் பென்னிடால் பாடியது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேரம் 4:45. 18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிச்சரன் பாடியது.

0: டேய், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு. நீ இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்கேன், படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
2: 1 1 2 2 1 3 3 4 4 5 6
3: வாகனத்தில் வேகம்,
4: வாழ்க்கையில் சோகம்,
5: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேரம் 4:25:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசை. திரைசையில் அடுத்ததாக வரும் பாடல் KS சித்ரா மற்றும் திப்பு பாடியது உங்களுக்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:54 46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் யுவன் மற்றும் ரேணுகா பாடியது உங்களுக்காக இதோ.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மாலை வணக்கம். திரைசெய நிகழ்ச்சியில் தீபா. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க. ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமியோட வாய்ஸ்ல

தெரிசி கேட்டுருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 5:06 ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வரக்கூடிய பாடல் கடல் திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். ஏஆர் ரகுமானோட வாய்ஸ் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலனோட வாய்ஸ்ல கேட்க போறீங்க பாடல்.

புரோகிராம் ஹைலைட்ஸ். நேற்றைய நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் ஒருங்கம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். தினேசி நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:11, 8 துளிகள் ஆயிடுச்சிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் வருது, கேட்கலாம் வாங்க. என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராள பிரபு திரைப்படத்துல இருந்து.

திரிசு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:15, 44 மணித்துளிகள் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து ஸ்ரீராம் மற்றும் பத்மநாதாவோட வாய்ஸ்ல கேட்கலாம் தடம் திரைப்பட பாடல்.

0: திரேசி நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:24, 7 மணித்துளிகள் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்காக ஒரு சாங் வந்து கேட்கலாம் வாங்க. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்துல இருந்து.
1: ஸ்டார்ட் மியூசிக்.

0: கேஃபே
1: நிறைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதில்

0: வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

திரிசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:43, 34 மணித்துளிகள்ல உங்களுக்கு வரக்கூடிய பாடல் ஈட்டி திரைப்படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலனோட வாய்ஸ்ல இணைந்து கேட்கலாம். வாங்க.

0: டேய் ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, நீ இப்படியே போயிட்டு இருந்தானே வச்சுக்க படமே முடிஞ்சு போயிடும், வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
2: 1 1 2 2 1 3 3 4 4 5 6
3: வாகனத்தில் வேகம்,
4: வாழ்க்கையில் சோகம்,
5: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

தெரிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம எஃப்எம் பிரெயின் போல இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். சரி, மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:35 முதல் 8 மணி வரையிலும் மனமுருகை நிகழ்ச்சி இருக்கு. அதை தொடர்ந்து 7:30 செய்தி அறிக்கை, அதை தொடர்ந்து 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கு. சோ 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தனை வானம் நிகழ்ச்சி கேட்கலாம். உங்களுக்காக வரக்கூடிய பாடல் பவர் பாண்டி, திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகனோட வாய்ஸ்ல.

நேயர்களின் கவனத்திற்கு நேயர்களே, இன்றிரவு நமது முதன்மை அலைவரிசையில் 7:30 உழவர் விளக்கம் நிகழ்ச்சியில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் பே சுரேஷ், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன் த மார்க்ரேட். படிப்பு சென்னை வானொலி நிலையம் கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திற்காக.

0: இன்னும் சில நொழிகள் கேட்கலாம். மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும், இம்மையங்களில் மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்,
2: விரிவான ஏற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகள் வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். இவிஎம் ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அங்குள்ள டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் அதிகாரிகள் மற்றும் கட்சி முகவர்கள் உட்பட 136 நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைத்து செயல்பாடுகளும் CCTV கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மேக்ரஹாட் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடிகளில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிட்டிருந்தது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம்

0: செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என்று கூறியுள்ள நீதிமன்றம், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேசையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நோயாளிகளின் படுக்கை அருகிலேயே பயன்படுத்தக்கூடிய கையடக்க எம்ஆர்ஐ கருவியை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தீவிர சிகிச்சை பிரிவுகள், அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் உள்ள உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு விரைவான மூளைப்படம் எடுப்பதை சாத்தியமாக்குகிறது. இந்த கருவியை சக்கரங்கள் மூலம் நேரடியாக நோயாளிகளிடம் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

0: நோயாளிகளிடம் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வினை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை 4,440 பேர் எழுத உள்ளனர். நீட் தேர்வினையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். முழுக்கை கொண்ட சட்டைகள் அல்லது ஆடைகளை அணிய அனுமதி இல்லை. இருபாலரும் எக்காரணத்தை கொண்டும் ஷூக்கள் அணியக்கூடாது. தேர்வர்கள் காதணிகள், மோதிரங்கள், பதக்கங்கள், கழுத்தணிகள், வளையல்கள், கொலுசுகள் போன்ற எவ்விதமான நகைகளையோ ஆபரணங்களையோ அணிந்து வரக்கூடாது. தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் மே 31 வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாம் குறித்து ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் திரு மணிவேல் கூறுகையில்,
2: இப்பயிற்சி முகாமானது 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் இப்பயிற்சி முகாமுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள்.
0: மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்ப சூழல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல் நினோ சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியால் இயங்கும் தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 சூரிய சக்தி மின் விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 சென்னையில் தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் களம் காண்கின்றன. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் ஜவஹர் பால் பவனில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேரம் 6:20 ஒரு நொடிகள். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் அஜீஷ் பாடியது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ

நேரம் 6:25:16. நேயர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கானா பாலா பாடியது உங்களுக்காக.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. நேரம் 6:30 எட்டு நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM Rainbow 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பிரதீப் குமார் மற்றும் சிவாங்கி பாடியது.

நேரம் 6:34 நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் 1215 கிலோஹெர்ட்ஸ் இன்று இரவு

7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி அமைய கேட்கலாம். பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நள்ளி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்கள், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் ம ஐஸ்வர்யா, ப நாராயணன் மற்றும் த மார்கரெட் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் உங்களுக்காக.

யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் சண்டக்கோழி 2. நேரம் 6:39:48.

இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குரலில் ஒலிக்க வரும் பாடல் குக்கு படத்திலிருந்து.

நேரம் 6:46:30. இது ஆகாஷவாணி பொதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கானாபாலா பாடியது.

நேரம் 6:50 24. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஹரிஹரன் பாடியது.

ஹரிஹரன் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் நீ வருவாய் என. நேரம் 6:55:45. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

0: நேர்களே, தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலே காரணம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இன்று முதல் 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது மியான்மரின் தலைமை தளபதி ஜெனரல் ஏவின் வு, அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் ஆயுதப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகள் இயல்பை விட அதிகமான வெப்ப சூழல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால்பவன் உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறவுள்ளது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னையில் தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:03:28 நொடிகள். நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்கள், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன் மற்றும் த மார்கரெட் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:00 to 8:30 8:35 to 8:58 திர இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை, ஹெச் எம் ஸ்மிதா மற்றும் சிந்து சுதேசன் இரு வயலின் இசை படைப்பு, ஆகாஷவாணி பெங்களூரு. 11:00 நிகழ்ச்சி நிரல், அதனைத் தொடர்ந்து 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் TRY TMT கம்பிகள். ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் இசை பாடல்கள். அடுத்ததாக வரும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் பி ஜே சந்திரன் பாடியது. சிறிய இடைவெளிக்கு பிறகு
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

நேரம் 7:15. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன.

0: ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 9 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு

பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2 கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22 தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7 இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20 வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13 ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:29:29 நேயர்களே, சாய்போலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: நேயர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
9: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
8: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
10: வாகனத்தில் வேகம்,
11: வாழ்க்கையில் சோகம்,
2: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:28:49.
12: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்ல.
13: இது கேள்வி.
14: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
13: சிக்னலை
12: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.

புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் இசை, நடனம், ஓவியம் மற்றும் தற்காப்பு கலைகளுடன் சதுரங்கம், கிரிக்கெட் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கைபேசி மோகத்தில் மூழ்கியுள்ள மாணவர்களை கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த முகாம் நடத்தப்படுகிறது. ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட இசை மாணவர்கள் என மொத்தம் 43 பயிற்றுனர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். 1 மாத கால பயிற்சிக்கு பின் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் துறை சார்பில் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை 4,440 பேர் எழுத உள்ளனர். நீட் தேர்வினையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும், இம்மையங்களில் மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி பிராந்தியமான 7ஆம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அங்குள்ள டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் அதிகாரிகள் மற்றும் கட்சி முகவர்கள் உட்பட 136 நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைத்து செயல்பாடுகளும் CCTV கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தகவல் தொடர்புத்துறை நிபுணரான திரு பிரசூன் ஜோஷியை இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதியின் தலைவராக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது. திரு ஜோஷி விளம்பரம், இலக்கியம், கலை மற்றும் திரைப்படம் ஆகிய துறைகளில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு அரிய படைப்பாற்றல் மிக்க ஆளுமை என்று துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் அவரது வார்த்தைகள் மண்ணின் மனத்தை சுமந்து நிற்பதாகவும், அவரது தொலைநோக்கு பார்வை நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். திரு ஜோஷியின் தலைமையின் கீழ் பிரசார் பாரதியின் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் ஆழமான நோக்கத்தையும் புதிய படைப்பாற்றலையும் கண்டறியும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். திரு ஜோஷி முன்னதாக மும்பையில் உள்ள மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற புத்த பூர்ணிமா நன்னாளையொட்டி லே நகரில் புத்தரின் புனித சின்னங்கள் கண்காட்சி தொடக்க வைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரிதும் போற்றப்படும் இந்த புனித சின்னங்கள் கபிலவஸ்தியிலுள்ள பிப்ராவ்கா ஸ்தூபத்துடன் தொடர்புடையவை என்றும், 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட்டவை என்றும் கூறினார். இக்கண்காட்சி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், பின்னர் இது ஜான்ஸ்கர் பகுதிக்கும் கொண்டு செல்லப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இக்கண்காட்சி லடாக்கில் ஆன்மீக மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேரம் 7:35 24 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் வரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களே, சைபோலன் என்ற ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

மணிநேரம் 7:45:05 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது உங்களுக்கு.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 7:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பாடல் பாடியிருப்பவர்கள் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சாதனா சர்கம்.

0: கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: டேய், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு. நீ இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்க, படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
5: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
6: 1 2 2 1 3 3 4 4 5 6.
7: வாகனத்தில் வேகம்,
8: வாழ்க்கையில் சோகம்,
9: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
10: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
11: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
10: கண்டிப்பா தேவையில்லை.
11: என்றும் அக்கறையுடன்
10: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
12: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் மது பாலகிருஷ்ணன் பாடியது உங்களுக்காக.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. நேற்று நடைபெற்ற புத்த பூர்ணிமா தினத்தையொட்டி லே நகரில் புத்தரின் புனித சின்னங்கள் கண்காட்சி தொடக்கி வைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று

பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இக்கண்காட்சி லடாக்கில் ஆன்மீக மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட் டுபாகோ ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் 3 நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் வெப்ப சூழல் குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான வெப்பச்சூடல் மற்றும் வெப்ப அலை நிலவக்கூடும் என்றாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழலை திறம்பட கையாள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மேக்ரஹாட் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மாலை 5 மணி வரை சுமார் 87% வாக்குப்பதிவு பதிவாகி உள்ளதாகவும் வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியாகவே நடைபெற்றதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. சென்னை எம்ஏ சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை அணிக்கு எதிராக நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் ஆடி வருகிறது. சற்று முன் வரை 4.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இரவு 9:30 சங்கீத வானிலை நிகழ்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு அகில பாரத இசை, நமது எஃப்எம் பிரெயின் போவில் இதர நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. எஃப்எம் ரெயின்போவில் அடுத்த நிகழ்ச்சியாக 9:15 தேன் சிந்துதே வானம் எம்சில் நொடிகளில் கேட்கலாம். மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல்.

நேரம் 9:31. இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் KS சித்ரா மற்றும் சுஜாதா பாடியது.

சித்ரா மற்றும் சுஜாதா குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஸ்நேகிதியே. நேரம் 9:27, 10:10. இது ஆகாஷவாணி புதுச்சேரி.

ரெயின்போ 102.8 நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியது.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஃபைவ் ஸ்டார். நேரம் 9:31. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா மற்றும்

யுவன் சங்கர் ராஜா மற்றும் சாதனா சர்கம் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் கல்வனன் காதலி. நேரம் 9:37:58. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் கஜினி. நேரம் 9:43:38. நேயர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எஸ்பிபி சரண் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஸ்டூடண்ட் நம்பர் 1. நேரம் 9:48. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா மற்றும் டிம்மி பாடியது.

ஒழித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் துள்ளுவதோ இளமை. நேரம் 9:55. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் சமுராய். நேரம் 10:06. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். இது ஆகாஷவாணி புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் பாடியது கூடல் நகர் படத்திற்காக.

ஒளித்தாந்த பாடல் இடம்பெற்ற படம் கூடல் நகர். நேரம் 10:34. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் KJ யேசுதாஸ் மற்றும் S. ஜானகி பாடியது டாக்டர் சிவா படத்திற்காக.

0: திருவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:14:40. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் TM சௌந்தரராஜியன் பாடியது திருவருள் படத்திற்காக.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேரம் 10:19:52. இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல் உங்களுக்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல் உங்களுக்காக இதோ.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் மஞ்சள் குங்குமம். நேரம் 10:22. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் திருநீலகண்டர் படத்திலிருந்து.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 10:30 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

எஸ் ஜானகி குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் கொஞ்சம் சலங்கை. நேரம் 10:37:34. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல் உங்களுக்காக.

ஜமுனா ராணி பாடிய பாடல். இடம்பெற்ற படம் இரு கோடுகள். நேரம் 10:43:14. இது ஆகாஷவாணி புதுச்சேரிய எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக TM சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்க வரும் பாடல் உங்களுக்காக இதோ.

0: ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் சிவகாமியின் செல்வன். நேரம் 10:48:18.
1: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்ல.
2: இது கேள்வி.
3: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
2: சிக்னலை
3: ஒழுங்கா
1: விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.

நேரம் 10:49 8 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பி. சுசீலா பாடிய பாடல். உங்களுக்காக இதோ.

நேரம் 10:52 25 நொடிகள். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெலசி பாடல் உங்களுக்காக இதோ.

கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் படித்தால் மட்டும் போதுமா

வாலி வரிகளில் வி குமார் இசையில் எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் வெள்ளி விழா நிகழ்ச்சியின் நிறைவாக வந்த அந்த பாடலுடன் தேன் சிந்துதை வனம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 11:10. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். காலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கா மதுர மணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், நெகிழியை தவிர்ப்போம் கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மற்றும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. 8:55 சைபோலன் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை, 10:02 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ கேம் ஷோ. 10:32 முதல் 11:00 வரை கெட் செட் கோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 திரை இசை, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 திரை இசை, 2:15 முதல் 2:45 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலத்தை வென்ற காணங்கள். 2:45 முதல் 3:00 வரை தொடர்ந்து காலத்தை வென்ற காணங்கள். 3:00 முதல்

6-10 மணி வரை திரை இசை, 6:20 மனம் விரும்புதே, 6:30 மணி முதல் 7 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே, 7:35 மணி முதல் 8 மணி வரை தொடர்ந்து மனம் விரும்புதே.

ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேரம் 11:10 15 நொடிகள். நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹே.

சார், எஃப்எம் ஸ்டுடியோ டைம் டெஸ்டிங், 5 hours 0 seconds 0 minutes 39 40